0: வெற்றிவேல் முருகனுக்கு
1: அரோஹரா,
0: இரவேல் முருகனுக்கு
1: அரோஹரா,
0: பழனி தண்டாயுதபாணிக்கு
1: அரோஹரா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள். பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின் தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

0: நின்னொழியே நபியுங்கள் அருகே, என்னாலும் என்னாவும் உமை பாடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நினைத்தவை எல்லாம் நொடிப்பொழுதில் நடக்காது, நித்தமும் உழைக்க வேண்டும். இன்னைக்கு புதன்கிழமை, வாரத்துடைய மையப்பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்தியான உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் திரும்ப ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆசை இருக்குங்க. நான் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், என்னோடய திறமையை நிரூபிக்கணும், நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்ம நினச்ச உடனே எல்லாமே நடந்துடாது. அதுக்கான உழைப்பு வேணும், அதுக்கான எஃபர்ட் வேணும். அந்த எஃபர்ட்டையும் வந்துட்டு உழைப்பையும் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். ஆனால் நினச்ச உடனே நடக்காது. அதுக்கான முயற்சியும் உழைப்பும் எடுத்தால் மட்டும்தான் அதுக்கான ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியட் முடிஞ்சால் தான் வந்துட்டு நமக்கான நல்லது எல்லாமே வந்துட்டு நடக்கும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட்டுமே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்தியான என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, முல்லை நிலத்தின் கடவுள் யார்? முல்லை நிலத்தின் கடவுள் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வீட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் திரு ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்பட்றா, நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிடுறா, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில் நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதில் நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்தில் நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளை மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமேல் நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸோட கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போகிறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியாக மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய தமிழகத்தில் ஒரு சில வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க அப்படி தாங்க வந்திருக்குது. இப்போ பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டு வந்துட்டு கடந்த வாரத்தில் 240 ரூபாய், இந்த வாரத்தில் 250 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அதாவது 10 ரூபாய் கடந்த வாரத்தை விட அதிகமாகி விற்பனையாகிட்டு இருக்குது. மத்திய பிரதேசம் மற்றும் இமாச்சலில் இருந்து பூண்டுடைய வரத்து வந்துட்டு இருக்குது. சிறிய பூண்டு கிலோவுக்கு 100 ரூபாய்க்கும், நடுத்தர மற்றும் பெரிய பூண்டு 180 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. இன்னும் சில நாட்களுக்கு இந்த விலையே தொடரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பன்னீர் திராட்சை இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 70 ரூபாய், இந்த வாரம் 5 ரூபாய் அதிகமாகி 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. திராட்சை வரத்து நடுத்தரமாக இருக்குது, அதே நேரம் விலை உயர்ந்து காணப்பட்டு வந்துட்டு இருக்குது. தற்போது மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில இனி வரக்கூடிய நாட்கள்ல விலை குறையும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கொண்டை கடலை இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 95 ரூபாய், இந்த வாரம் 3 ரூபாய் கம்மியாகி 92 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. மத்திய பிரதேசம் ஆந்திரா பகுதிகளில் இருந்து வரத்து சீராக இருக்குது. பண்டிகை காலம் அப்படிங்கிறதுனால விலை அதிகமாக இருக்குது. தரத்தை பொறுத்து 70 ரூபாயிலிருந்து 85 ரூபாய் வரைக்குமே இப்போதைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 26 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 74 ரூபாய், பெரிய வெங்காயம் 68 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், கத்தரிக்காய் 35 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 22 ரூபாய், முருங்கைக்காய் 35 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 25 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், புஷவரை 70 ரூபாய், கேரட் 60 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், பழங்களில் புவன் வாழை 50 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 40 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், கொத்தமல்லி 20 ரூபாய், புதினா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றக்கு 26 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, எடப்பாடி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாரோடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு சில இடங்கள் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களோட வேலை எல்லாமே டக்கு டக்கு முடிச்சு வச்சுக்கோங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு கொளத்தூர் சத்யா நகர் பூமனூர் துணைமின் நிலையங்களில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன இடங்கள் அப்படின்னா கொளத்தூர், சின்னமேட்டூர், லக்கம்பட்டி, சின்னதண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், கோவிந்தபாடி, காவேரிபுரம், கருங்கல்லூர், சத்யாநகர், கத்திரிப்பட்டி, கோட்டையூர், காரைக்காடு, ஏமனூர், சிங்கிரிப்பட்டி, கோரப்பள்ளம், புதுவேலமங்கலம், தானமூர்த்திக்காடு, ஊக்கம்பருத்திக்காடு, சுப்பிரமணியபுரம், பன்னவாடி, சேத்துக்குழி, வெள்ளக்கரட்டூர், மாமரத்தூர், ஒட்டங்காடு, குறும்பனூர், சவேரியார் பாளையம், ஆலமரத்துப்பட்டி, குள்ளம்பாளையம், பூமனூர், செட்டியூர், பாலமலை இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலை எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளாரியே உங்களுடைய வேலைகள் என்னென்ன இருக்குதோ, நீங்கள் வந்து சமையலுக்கு மசாலா அரைக்கணும், இல்லை கிரைண்டரில் வந்துட்டு ஏதாவது மாவு அரைக்கணும், இல்லை வாஷிங் மிஷினில் துணி துவைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு முடிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலைல 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு, ஹேவாக் பிரதர்ஸோடைய ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக சூப்பரான இன்னொரு அப்டேட்னே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா அவங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு.
2: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
1: நீயாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல.
2: எனக்கு இன்டர்வியூ போகிறதே பிடிக்காதுரா.
1: ஏண்டா?
2: இல்லை, நாலு பேர் கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரா, அதான்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. முக்கியமா வந்துட்டு கல்வி உதவித்தொகை பெறக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, SC ST மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இப்போ அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படிமாதான் சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இப்போ 15 வருஷங்களுக்கு அப்புறமா உயர்த்தப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சமூக நீதித்துறை தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசு அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு அரசால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கல்வி கட்டணம் உதவித்தொகையாக வழங்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நடப்பாண்டு முதல் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்வி நிறுவனங்களில் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடப்பிரிவுகளில் படிக்கக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட இருக்குது அப்படின்னும், மேலும் கல்வி உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தொகை வந்துட்டு 15 வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ உயர்த்தப்பட்டிருக்குது அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த கல்வி உதவித்தொகையை விட இப்போ கொஞ்சமாக வந்துட்டு அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நம்மளுடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,040 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,12,320 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 2,45,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையுடைய விலை இப்போ 5.60 காசுகள் அப்படி மாதிரி தான் இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் முட்டையுடைய விலையாக இருக்கட்டும் இல்லை தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலையமாக இருக்கட்டும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தங்கத்துடைய விலை கடந்த நாட்களில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இது வரைக்குமே இருந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியுடைய விலை கடந்த நாட்களில் இருந்த மாதிரி தான், ஆனால் கொஞ்சமாக வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த நாட்களில் வந்துட்டு கிராமுக்கு 250 ரூபாய், பாருக்கு 2,50,000 ரூபாய் அப்படி மாதிரி இருந்துச்சு. அதை விட இப்போ கொஞ்சம் கம்மியாகி கிராமுக்கு 245 ரூபாய், பாருக்கு 245,000 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி நேற்று இருந்த மாதிரியாக தான் இன்றைக்குமே முட்டையுடைய விலை அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜெகதீஷுடைய அடிக்கல்லிய சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வயலில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய சேலத்துக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிமாதான் சொல்லியிருந்தாங்க. நேற்றுமே வந்துட்டு நம்மளுடைய சேலத்தில் பரவலாக மழை பெஞ்சிட்டு தாங்க இருந்துச்சு. ஓரளவுக்கு அப்படி சாரல் மழை வந்துட்டு ஃபுல்லாக பல இடங்களையுமே வந்துட்டு மழை வந்துட்டு பெஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்குமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிமாதான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ஈவினிங் வரைக்குமே வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இன்னைக்கு வந்துட்டு மழை வரப்போகுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நம்முடைய சேலத்தில் மட்டுமே இல்லாமல் நம்ம தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இன்னைக்கு 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெற்கு கர்நாடகாவிலிருந்து மன்னார் வளைகுடா வரைக்குமே தமிழக பகுதிகள் வழியாக 1.5 கிலோமீட்டர் உயரம் வரைக்குமே காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவிட்டிருக்குது. அதனால இன்னைக்கு நீலகிரி, கோவை, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதே நேரத்தில் இன்றைக்கி 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளுடைய சேலமுமே வந்துட்டு அடக்கமான ஒன்றாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது, நம்ம சேலத்துக்கு மழை வருதா இல்லை வராமல் இருக்க போகுதா அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலம் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 87.65 அடியாகவும் நீரிருப்பு 50 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 6069 கனஅடியாகவும் அணையிலிருந்து இருக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கனஅடியாகவும் இருக்குது. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 6069 கனஅடியாகவும் நீர் திறப்பு 12,000 கனஅடியாகவும் இருக்குது. அதாவது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தை விட நீர் திறப்பு இப்போ அதிகமாக இருக்குது. இதனால இனி வரக்கூடிய நாட்களில் நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்பு வேகமாக குறையும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடந்த நாட்களில் இருந்ததை

இப்போ நீர்மட்டமாக இருக்கட்டும் இல்லை நீர் இருப்புமா இருக்கட்டும் ரெண்டுமே வந்துட்டு இப்போ லைட்டாக வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, இன்னும் கொஞ்சம் குறைய போகுதா இல்லை இதே மாதிரி தான் இருக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக மதன் தங்கத்துடைய யாரு அவ இங்கே இருக்க அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழகத்துல டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் நேத்துல இருந்து வந்து அமலாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல நேத்துல இருந்து ஓட்டுநர் உரிமம் மற்றும் பதிவு சான்றிதழ் ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வாகன பதிவு சான்றிதழ டிஜிட்டல் வடிவில் நீங்க வழங்க கூடிய முறை வந்துட்டு இப்போ அமலாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தி போக்குவரத்து ஆணையரக அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுமக்கள் இனி ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காக ஆன்லைன்ல விண்ணப்பித்ததும் அதிகாரிகள் உரிய ஆய்வுகளை மேற்கொள்வர். அதுக்கப்புறமா ஓட்டுநர் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் ஒப்புதல் அளிக்கப்படும் அப்படின்னு. விண்ணப்பதாரர் அளித்த மொபைல் போன் எண்ணுக்கு ஓடிபி வந்ததுக்கு அப்புறமா டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமத்தை பரிவாகன் இணையதளம் வழியாக அல்லது எம் பரிவாகன் செயலி வழியாக நீங்க வந்துட்டு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி ஓட்டுநர் உரிமம் தபால் வழியாக அனுப்பப்படாது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இனி வரக்கூடிய நாட்கள்ல டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் தான் வந்துட்டு வரப்போகுது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்துல டிராபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, ஜங்ஷன், வின்சென்ட், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் இடத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் இருக்கீங்க, இந்த பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா, இந்த பகுதியில் இருக்கிற இல்லை வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க உங்களுக்கு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல் ஃபாலோ பண்ணி போங்க. அதே மாதிரி வேணும்ட்டு இந்த அவசரமாக கிளம்போது கப்புக்கு சாப்பாடு வாட்டர் பாட்டில் விட்டுட்டு போயிடுவோம். அது எதுவுமே வந்துட்டு விட்டுட்டு போகாமல் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, முல்லை நிலத்தின் கடவுள் யார், முல்லை நிலத்தின் கடவுள் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரணனுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ உங்களுக்கு வந்துட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒர்க் பண்ணணும் அப்படி மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதில் ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, எய்ம்ஸ் மருத்துவமனையில் இப்போ பல்வேறு பணியிடங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனையில் மேலாளர், லைப்ரேரியன், டெக்னீஷியன், பிளம்பர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு இப்போ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பணிக்கேற்ப மாறுபடும் அப்படின்னு, அதே மாதிரி இவங்களுக்கான வயது வரம்பு 56 வயசுக்குள்ளார இருக்கக்கூடியவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் தபால் மூலமாக மட்டும்தான் வந்துட்டு விண்ணப்பிக்க முடியும். எந்த முகவரியில் அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் செல், ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், புல்வர் ஷரீஃப், பாட்னா 801-507 அப்படிங்கிற இந்த அட்ரஸ் கொண்டு நீங்கள் அனுப்பணும். என்னைக்குள்ளார அப்படின்னா 20/9/2026 அன்னைக்குள்ளார கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பணும். இது பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா, aimspartner.education.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. வர 20ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் கிடைக்கிற மாதிரி அப்ளை பண்ணணும். aimspartner.education.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, சிவா அவர்கள் வந்துட்டு தாராபுரம் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிவா. உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே நம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ண நினைச்சிங்களோ அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்கு. இதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்தது உங்களுக்காக சூப்பரான அந்த பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய இந்தியாவில் இப்போ வேலையின்மை விகிதம் வந்துட்டு 5% குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய நாட்டில் வேலையின்மை கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 5% வந்துட்டு குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள தரவுகளில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது முந்தைய ஜூலை மாதத்தில் 5.10% இருந்திருக்குது. கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகள் அதிகரித்தது இந்த உயர்வுக்கு காரணம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது வேலை வாய்ப்பு குறைஞ்சதுக்கான காரணமே வந்துட்டு இதுதான் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிராமப்புற வேலையின்மை விகிதம் ஜூலை மாதத்தில் 4.50% இருந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் 4.10% வந்துட்டு குறைஞ்சிருக்குது. இது கடந்த ஜனவரி மாதத்திற்கான பின்பான மிக குறைந்த அளவாகவும் அதே நேரத்தில் நகர்ப்புற வேலையின்மை விகிதம் 6.70%லிருந்து 6.80%ஆகவும் சற்றே அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. கிராமப்புறங்களில் பெண்களுக்கான வேலையின்மை விகிதம் 4.30% நம் 3.90%ஆகவும் ஆண்களுக்கான வேலையின்மை விகிதம் 4.60%லிருந்து 4.30%ஆகவும் குறைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பெண்களுடைய தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் 34.40%லிருந்து 34.80% இப்போ அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. ஸோ இது மாதிரியான லேட்டஸ்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான அதே மாதிரி பயங்கர ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள உறப்பாகக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க. குரு அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் மாதிரியான பல விஷயங்களை உணர்ந்துட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள குரு அவங்களோட. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா ஓசோன் படலத்தை பாதுகாப்பது இன்றைய தேவையா நாளைய உயிர்வாழ்வுக்கான கட்டாயமா. ஓசோன் படலத்தை காப்பது இன்றைய தேவையா நாளைய உயிர்வாழ்வுக்கான கட்டாயமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக சூப்பரான இன்னொரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா அவங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு.
2: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
1: நீ யாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல.
2: எனக்கு இன்டர்வியூ போகிறதே பிடிக்காதுரா.
1: ஏண்டா?
2: இல்லை, நாலு பேர் கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரா, அதான்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா ஏறிட்டிருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது நகை மதிப்பீட்டாளர் பயிற்சிக்காக அந்த பயிற்சி வந்து இப்போ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி சார்பில் சேலம் 4 ரோடு சாமுண்டி வளாகத்தில் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி இன்னையிலேருந்து வர 25ஆம் தேதி வரைக்குமே நடக்கப்போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. தங்கம் விலை கணக்கிடக்கூடிய முறை, கொள்முதல் செய்யக்கூடிய முறை, உரைகல்லில் தங்கம் தரம் மதிதல், கடன் தொகை வளப்போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. தங்கம் விலை கணக்கிடக்கூடிய முறை, கொள்முதல் செய்யக்கூடிய முறை, உரைகல்லில் தங்கம் தரம் மதிதல், கடன் தொகை வழங்கக்கூடிய முறை, ஹால்மார்க் தரம் அறியக்கூடிய விதங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 18 வயது நிரம்பியிருக்கக்கூடிய இருபாலரும் பங்கேற்கலாம் அப்படின்னும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி கண்டிப்பாக அவசியம், பயிற்சியுடைய முடிவில் இந்திய அரசு சான்றிதழ் வழங்கப்படும், பயிற்சி முடித்தவர்கள் தேசிய கூட்டுறவு மற்றும் தனியார் வங்கிகள் நகை அடகு நிதி நிறுவனங்களில் பணியில் சேரலாம் அப்படின்னும், சுயமாக நகைக்கடை நகை அடமான கடை நடத்த தகுதி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நகை வியாபார நிறுவனங்களில் நகை மதிப்பீட்டாளராகவும் விற்பனையாளராகவும் சேரலாம் அப்படின்னும், அதனால பயிற்சியில் சேர விரும்பக்கூடியவங்க 3 மார்பளவுக்கு புகைப்படம், முகவரி, கல்வி சான்றிதழ்களோட பயிற்சி கட்டணம் 8,500 ரூபாயோட பங்கேற்கலாம் அப்படின்னும், இது பற்றின விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னா 9443728438 அப்படிங்கிற இந்த நம்பரில் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த பயிற்சிக்காக சேரணும்னு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. 9443728438 அப்படிங்கிற இந்த நம்பரில் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா பிரீதா, அவங்க வந்துட்டு சிவதாபுரம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பிரீதா, உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இருக்கணும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள உறப்பாக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ, யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும் நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக அகேஷோட 6 மணி சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஓசோனை காப்பது, ஓசோன் படலத்தை பாதுகாப்பது இன்றைய தேவையா, நாளைய உயிர் வாழ்வுக்கான கட்டாயமா? ஓசோன் படலத்தை பாதுகாப்பது இன்றைய தேவையா, நாளைய உயிர் வாழ்வுக்கான கட்டாயமா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787 7078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நம்மளுடைய நிலை என்னான 9787 7078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டிவிட்டுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வருகிறது என்ன அப்படின்னா,

இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் உறப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காம காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேருமே ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. கட்டப்பவினர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாட வந்துட்டோம். திவாகர் மற்றும்
2: பிரதீபா,
1: எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம் ஐடியர் மக்களே. குட் மார்னிங் பிரதீபா.
2: குட் மார்னிங் திவாகர்.
1: திவாகர் சொல்லுங்க, பிரதீபா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்க, நீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லாம்?
2: விநாயகர் சதுர்த்தி சூப்பராக போயிட்டு இருக்கு. நம்ம ஆஃபீஸில் வேற இன்னைக்கு தான் செலிப்ரேஷன் பண்ணுவோம்.
1: ஆமாம், ஆஃபீஸில் இன்னைக்கு தான் செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. எல்லா ஊர்லேயுமே வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நேற்று நைட்லாம் பட்டாசு பாட்டுன்னு ஒரே ஜமாக தான் நம்ம ஊர் சைட்லாம். திரும்புற பக்கம்லாம் இந்த பக்கம் ஒரு விநாயகர் பாட்டு, இந்த பக்கம் ஒரு விநாயகர் பாட்டு, லெஃப்ட்டு காதில் ஒரு பாட்டு, ரைட்டு காதில் ஒரு பாட்டுன்னு மாற்றி மாற்றி ஒவ்வொரு பாட்டாக கேட்டுட்டு இருக்கு. நல்லா பசங்களாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, விநாயகர் சதுர்த்தி இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை கரைக்கிறப்ப சேஃபாக போயிட்டு பத்திரமா கரைச்சிட்டு சேஃபாக வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த செலிப்ரேஷன் குஷியில் நம்ம இந்த சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறைய பேர் மறந்துடுவீங்க. அதனால் பார்த்து பத்திரமா போய் பத்திரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும்னு சொல்லி சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்ம மக்கள் சார்பாகவும் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் திவாகர். ஓகே பிரதீபா, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோம்னு
2: சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. என்ன விளையாட்டு அப்படின்னா, விட்டதை
1: பிடிக்கணும். ஓகே, விட்டதை பிடியோட விதிமுறைகள் என்ன?
2: விதிமுறைகள் என்னன்னா, நம்ம வந்து எந்த நம்பர் வேணாலும் சொல்லுவோம், அந்த நம்பருக்கு ஒரு நம்பர் விட்டு விட்டு சொல்லுவோம், அந்த இடைப்பட்ட விட்ட நம்பரை அவங்க சொல்லணும்.
1: புரிஞ்சிருச்சு. அதாவது 1, 3, 5 சொன்னா 2, 3, 6 சொல்லணும், 2, 4, 6 சொல்லணும், கரெக்டா?
2: ஆமா.
1: ஓகே, அப்ப 1, 4, 6 சொன்னா
2: 1, 4, 6 சொன்னா

0: நான் 2, 3, 5
1: சொல்றோம். சுதுவ பாரு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற மக்களே, நீங்க யாராவது விளையாடுன்னு நினைச்சுக்கி நம்ம கால் பண்ணுங்க. 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட விளையாடலாம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேலனா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் மாணிக்கவேலனா, எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி விநாயக சதுர்த்தி செலிப்ரேஷன் எல்லாம் இருக்கு நம்ம ஊர்ல?
2: உங்களுக்கான
1: நம்பர் 1, 3, 5 மூணு நம்பர் சொல்லணும், கடைசி நம்பர் சேர்த்து சொல்லணும்.
2: 2, 4, 6
1: சூப்பர் அண்ணா. அடுத்து 1, 3, 6
2: நன்றி.
1: சூப்பராக விளையாடுங்க மாணிக்கம்மண்ணா. மக்களே, இதே போலவே நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7010078 அதாவது
0: 9787-7107-8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: இப்போ உங்களுக்காக அருமையான சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு ஆந்திவே. மக்களே, பாட்டு கேட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம்.

0: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது, இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம வாகை சுடவாவில் என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டத பொடி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட நான் வந்து ரெண்டு மூணு நம்பர் சொல்லுவேன், ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர் சொல்லுவேன், விட்டுப்பட்ட நம்பரை நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். உதாரணத்துக்கு 1, 3, 5 சொன்னோம்னா நீங்கள் 2, 4, 6 அப்படின்னு சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் வரவேற்பாளர்களுக்கும், காலை
2: காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓ, நாங்களும் சூப்பரா இருக்கோம்ணா.
1: பாஸ்கர் அண்ணா எப்படி போயிட்டு இருக்கு விநாயக சதுர்த்தி எல்லாம்?
3: விநாயக சதுர்த்தி முடிஞ்சிச்சு எல்லாம். இன்னைக்கு சாமி சேலை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, காலையிலேயே ஆரம்பிச்சுட்டாங்க.
1: விளையாடுவோம் தெரியுமா? 2, 4, 6
3: 31
1: சொன்னேன். அருமையாளா, நீங்க ரொம்ப நன்றி அண்ணா.
2: ஸோ தால்மியா காலனிலேருந்து பாஸ்கர் அண்ணா நம்ம கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக விளையாண்டாங்க. இதே மாதிரியே நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து இந்த கேமை ஜாலியாக விளையாடலாம்.
1: இப்போ உங்களுக்காக அருமையான சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு மக்களே, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் பிரதீபாவுடன்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா மற்றும் திவாகர் உங்க கூட ஜாலியா விளையாண்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டதை பிடிங்க, அந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு 4 நம்பர் சொல்லுவோம். அந்த 4 நம்பர் வந்து ஒரு நம்பர் விட்டோ இல்லை 2 நம்பர் விட்டோ சொல்லுவோம். அந்த விட்ட நம்பரை நீங்கள் சொல்லணும். விட்ட நம்பரை மட்டும் சொல்லாமல் நாங்கள் முடிக்கிற நம்பருக்கு அடுத்த நம்பரையும் நீங்கள் சொல்லி முடிச்சிடணும். இப்போ உதாரணத்துக்கு நான் 1, 4, 6, 8 அப்படின்னு சொன்னேன்னா, இடைப்பட்ட நம்பர் என்னென்னா 2, 3, 5, 7, 8க்கு அப்புறம் இருக்க நம்பர் என்னது 9. ஸோ 9 சொல்லி நீங்கள் முடிச்சிடணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். சோனா பாம்பளினியின் தொகுப்பாளர்கள் திவாகர் மற்றும் பிரதீப், இருவருக்கும் காலை வணக்கம். இருவரும் நலமா?
1: சூப்பரா இருக்கும்ண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறேன்.
1: விநாயகர் சதுர்த்தியில எப்படி போகுதுண்ணா உங்களுக்கு?
2: சரி சொல்லுங்க
1: அண்ணா. அண்ணா கேட்கலீங்களா உங்களுக்கு?
2: கேட்குறேன்.
1: இல்ல நான் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் உங்களுக்கு எப்படி போகுதுன்னு கேட்டேன்.
3: உங்களுக்கான நம்பர் 3, 4, 7.
1: உங்களுக்கான அடுத்த நம்பர் 6, 8, 9.
2: நன்றி.
1: ஸோ திருப்பூர் மூலனூர்லேருந்து ஆதவனா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. மைடியர் நேர்களை நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக இந்த கேமை விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, அந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா அவங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு.
2: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
1: நீயாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல.
2: எனக்கு இன்டர்வியூ போகிறதே பிடிக்காதுரா.
1: ஏண்டா?
2: இல்லை, நாலு பேர் கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரா, அதான்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு வந்து விட்டதபுடி அப்படிங்கிற ஒரு சூப்பரான அருமையான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்ன பிரதீபா?
2: அதாவது நாங்கள் வந்து சில நம்பர் சொல்லுவோம், அதில் நடுவில் விட்டுட்டு நம்பர் சொல்லுவோம், நீங்கள் விட்ட நம்பரை கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, 9787707.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் பிரதீபான், திவாகர். சேலம் இரும்பாலை இருந்து இணைப்பு எழுதி நினைப்பு நலமா இருக்கலாம். சொந்தங்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? நேர்
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க அக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல.
1: சரிங்க அக்கா, எப்படி போயிட்டு இருக்கு அக்கா ரெண்டு நாள் உங்களுக்கு?
3: ஒரு பாதம் சொல்லுங்க.
2: உங்களுக்கான முதல் நம்பர் 8, 11, 13, 15.
3: 9, 10, 11, 12.
2: ஓகேக்கா, 12 கரெக்ட்க்கா. சரிக்கா, உங்களுக்கான அடுத்த நம்பர் 1, 4, 6.
3: 2, 3, 5.
2: ஓகேக்கா, இன்னொரு நம்பர் 3, 4, 7.
3: 5, 6.
2: ஓகே அக்கா, சூப்பரா விளாண்டீங்க, ரொம்ப நன்றி அக்கா.
3: நன்றி, பாய்
2: பாய் அக்கா.
1: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவார்கள் சிலந்திருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
4: சோன்மிட்டோக்கப்பேடா

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: மிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
2: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டத புடி அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா,
2: இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு 4 நம்பர் சொல்வோம், அதை விட்டு விட்டு சொல்வோம், அந்த விட்ட நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787 707 107 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. பார்த்திபன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறாங்க.
1: சரிங்க பார்த்திபன், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம் தெரியுமா?
1: எல்லாருமே நல்லா இருக்காங்க பார்த்திபன். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? விளையாடுவோமா?
2: உங்களுக்கான முதல் நம்பர்
3: 8 11 13 9 10 12.
2: சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது நம்பர் 15 17 19.
3: 16 18 20.
2: சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது நம்பர் 23 26 28. 23 26 28.
3: 24 25 27 29 30.
2: ஆ ஓகே ஓகே, சூப்பராக விளாண்டிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி பார்த்திபன், அருமையாக விளாண்டிங்க. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்றைக்கி நம்ம விட்டத புடி அப்படிங்கிற ஒரு அருமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு குட்டியான பாட்டு தான் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட பாடலுக்கு பிறகு விளையாடுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபான் மற்றும் திவாகர் உங்கரின் நாங்கள் ரெண்டு பேருமே உங்க கூட ஜாலியாக பேசி விளையாண்டுட்டு இருக்கோம்.
2: இன்னைக்கு இப்போ நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டத புடி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட கொஞ்சம் நம்பர் சொல்லுவோம், அதில் ஒவ்வொரு நம்பர் இடைப்பட்டிருக்க நம்பரை விட்டு விட்டு சொல்லுவோம், அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: நேத்து
2: கொஞ்சமா பெஞ்சதுனா ரொம்ப இல்ல,
3: வேலூர்ல மழை இல்ல, பட் நிறைய இடங்கள்ல மழை பெஞ்சதுன்னு கேள்விப்பட்டேன்.
2: ஆமாண்ணா, இங்க சேலம்லயுமே ஒரு சில இடங்கள்ல தான் மழை, எல்லா இடத்துலயும் இல்ல.
3: ரொம்ப சூப்பர்.
1: உங்களுக்கான இரண்டாவது நம்பர் 33, 35, 37. மூன்றாவது நம்பர் 40, 42, 44. ஓகே, நான் சூப்பரா விளையாண்டீங்கண்ணா, நன்றி.
3: ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க் யூ சோ மச் பா, இருவருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி. கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: வணக்கம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: நாள் செப்டம்பர் 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜாக இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டராக சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
5: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
6: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா
7: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம், விட்டதை புடி அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர் சொல்லுவேன், ஒரு சில நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு இடையில் இருக்கிற நம்பரை நாங்கள் என்னென்ன நம்பர்லாம் விட்டோமோ அதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் அன்றைக்கி நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டை எப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பானையர் காத்துட்ருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
8: ஹலோ வணக்கம்.
9: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பு இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50ல இருந்து கலை செல்விங்க அன்பு பிரதீப் அவர்களே.
8: வணக்கம் வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
4: விளையாடுவோமா?
8: முதல் நம்பர் 30, 33, 35. அக்கா நான் நடுவில் நிறைய நம்பர் விட்டுருக்கேன், அதாவது 30, 33, 35 இதுல நடுவில் சில நம்பர் விட்டுருக்கேன்ல. 34 விட்டுருக்கேன். அடுத்தது 36, 39, 41.
4: 39, 41, 41 விட்டுருக்கீங்க. 40, 42, 44
8: 40, 42, 41 விட்டுட்டீங்க.
4: மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் எங்கள் ரெண்டு பேர் கூட

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள் இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பாக்கற உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியா விளையாண்டு இருக்கேன். என் கூட பிரதிபா நினைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறோம் அப்படிங்கறத பிரதிபா சொல்லுவாங்க. சொல்லுங்க
2: என்ன விளையாட்டு அப்படின்னா விட்டதா புடிங்க, இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா நாங்க உங்களுக்கு சில நம்பர் சொல்வோம், ஒரு மூணு நம்பர். அந்த மூணு நம்பருக்கு இடைப்பட்ட நம்பரை விட்டுட்டு சொல்வோம். அந்த இடைப்பட்ட நம்பரை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். சோ இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787 707 நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இருந்திருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ காலை வணக்கம். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். காலை வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஆனந்தி. சேலத்துலேருந்து பேசுறேன்.
1: ஆனந்தி அக்கா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கும் அக்கா. அக்கா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
3: தெரியுமா? இது பத்தி என்ன சொல்லணும்?
1: ஆமா அக்கா விளையாண்டுருவோமா? 2 4 7
3: 3 5
1: கடைசி நம்பர் சொல்லிடுங்க. 6 சூப்பர் சூப்பர் அக்கா. அடுத்து 4 6 8
3: 5 7
1: கடைசி நம்பர் 8 க்கு அப்புறம்
3: 9.
1: ஓகே அக்கா. அடுத்து 9 11 14
3: 9 10 11 12 13 14
1: என்னக்கா வரிசையா சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர் அக்கா. அருமையால ரொம்ப நன்றி அக்கா.
3: நன்றி நன்றி
1: நன்றி. சேலம்லேருந்து ஆனந்தி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி ஆனந்தி அக்கா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் உங்களுக்காக செம்மையான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா உங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு.
2: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
1: நீயாவது ஒரு வேலைக்கு போலாம்ல.
2: எனக்கு இன்டர்வியூ போறதே பிடிக்காதுரா.
1: ஏண்டா?
2: இல்ல, நாலு பேர் கேள்வி கேட்கற மாதிரி நடந்து கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரா, அதான்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பும் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் திவாகர் மற்றும்
7: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, விட்டதை புடிங்க, இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
6: இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு 2-3 நம்பர் சொல்லுவேன், அதில் இடைப்பட்ட நம்பர்லாம் விட்டுருவோம், அந்த இடைப்பட்ட நம்பரை கரெக்டாக நீங்கள் வந்து சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டாக நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு சூப்பரான நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம்.
7: ஹலோ, வணக்கம்.
6: உங்ககிட்ட நாங்க வந்து 2-3 நம்பர் சொல்லுவோம், எண்கள் சொல்லுவோம்னா, அதுக்கு இடையில வந்து நாங்க நம்பர் விட்டு விட்டு சொல்லுவோம், ஒவ்வொரு நம்பர் விட்டு விட்டு சொல்லுவோம். அந்த இடைப்பட்ட நம்பர் என்ன அப்படிங்கறத நீங்க என்கிட்ட சொல்லணும்னா
8: சொல்லணும். ரைட் ரைட்,
6: விளையாண்டுருவோமா? ஓகே, உங்களுக்கான நம்பர் 1, 3, 5. அந்த 3 நம்பர் சொல்லுங்க.
8: 2, 2, 4.
6: கடைசி நம்பர் 5க்கு அடுத்து. 5க்கு அடுத்து, 5க்கு அடுத்து. நான் 5 சொன்னேன், 5க்கு அடுத்து.
8: அடுத்து
6: 6, 8, 10.
8: 7, 9, 11.
6: சூப்பர் அண்ணா. அடுத்து மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில். இப்போ தான் கஸ்தூரி நான் சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. நீங்களும் விளையாடணும்னா மறக்காமல் 9787-707-8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, எஸ்வை அஃபீஷியலோட ஒரு அருமையான பாட்டு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
6: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, விட்டதை பிடிங்க, இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருந்தோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு 4 நம்பர் சொல்லுவோம், அதில் வந்து சில நம்பரை விட்டுட்டு சொல்லுவோம், அந்த விட்ட நம்பரை நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கேம் தான் நம்ம விளாண்டுட்டு இருந்தோம். இந்த கேமில் நம்ம கூட நிறைய நேயர்கள் நம்ம கூட ஜாலியாக விளாண்டு முடிச்சாங்க. நமக்கு கால் பண்ணி விளையாண்டு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்.
5: இன்றைக்கி விளையாண்ட மாதிரியே இதே போலவே எப்பயும் போல உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு மக்களே. நம்ம வாகை சுடுவா நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சோனா எஃப்எம் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர்
6: 9787-7107 என்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம்.
5: இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
6: பிரதீபா.
5: நன்றி மக்களே, டாட்டா மக்களே. பை பை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா FM சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாம்புகளையே நடுங்க வைக்கக்கூடிய 6 பறவைகள் என்ன அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாம்புகளை பாக்குறப்ப நம்மளுக்கு உடல் வந்து நடுங்குங்க. 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தாலும் நம்மளுடைய கால்களும் கைகளும் அசையவே அசையாது, உயிரை கையில பிடிச்ச மாதிரி நம்ம ஓடி போயிருவோம். ஆனா அந்த பாம்புகளையே பயன்படுத்தக்கூடிய பறவைகள் இருக்குது அப்படின்றது நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும். இயற்கையில இருக்கக்கூடிய சில பறவைகளுக்கு பாம்புகளை பார்த்தாவே பயமே இருக்காதுங்க. பாம்புகள் அதுக்கு ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். ரொம்பவே ஆபத்தான விஷ பாம்புகளை கூட எளிதா வேட்டையாடக்கூடிய 6 சுவாரஸ்யமான பறவைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். செக்ரட்டரி பறவை, ஆப்பிரிக்காவின் புல்வெளிகள்ல காணக்கூடிய இந்த பறவை பறந்து தாக்குறதுல அது தரையில ஓடி பாம்பை தாக்குது. சுத்தியால அதனுடைய தலையில அடிக்கிறது போல தன்னோட நீண்ட கால்களால பலமா உதச்சி பாம்பை கொல்லுது. அதனுடைய கால்கள்ல இருக்கக்கூடிய தடித்த தோல் பாம்புகள் கடியில இருந்து முழுமையா பாதுகாப்பு அளிக்குது. அடுத்து சர்ப கழுகு. ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில காணக்கூடிய இந்த கழுகுகளோட முக்கிய உணவு பாம்புகள்னு சொல்லலாம். நாகப்பாம்பு மற்றும் கருநாகப்பாம்பு போன்ற மிகவும் ஆபத்தான பாம்புகளை கூட இதால சீக்கிரமாவே கொல்ல முடியும். பாம்பு திருப்பி தாக்கறதுக்குள்ளாரையே இது தங்களோட நகங்களால அதனுடைய தலைய நசுக்கி கொன்றது. இன்னொன்னு ரோட் ரன்னர். வட அமெரிக்காவின் பாலைவனங்கள்ல காணக்கூடிய இந்த பறவை வேட்டையாடுறதுல ரொம்பவே கை தேர்ந்ததுன்னு சொல்லலாம். இது ராட்டில் ஸ்னேக் போன்ற ஆபத்தான பாம்புகளை அதனுடைய வாலை பிடிச்சு கடுமையா தாக்கி அதனுடைய தலைய தரையிலயோ இல்லனா பாறைகள்லயோ மோது செய்யுது. பாம்பு சுயநினைவை இழந்த உடனே அது பாம்பை ஃபுல்லாவே விழுங்கிடுது. சில சமயங்கள்ல 2 பறவைகள் ஜோடியா சேர்ந்து கூட வேட்டையாடும். ஆந்தை மற்றும் நாரை. நாரைகள் மீன்களை வேட்டையாடுறது மட்டும் இல்லாம தங்களோட கூர்மையான அழகால நீர் பாம்புகளையும் வேட்டையாடுது. அதே மாதிரி பெரிய கொம்பு ஆந்தை இரவுல தன்னோட நகங்களால எலிகளையும் பாம்புகளையும் தாக்குது. அது முதன்மை உணவா பாம்புகளை உண்ணல அப்படின்னாலுமே வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அத சும்மாவே விடாது. அடுத்து மயில். இந்தியாவின் தேசிய பறவையான மயிலுக்கும் பாம்புகளுக்கும் இடையே கடுமையான பகை உண்டு அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். நாட்டுப்புற கதைகளின்படி மயில் நாகப்பாம்புகளை எளிதா கொன்னுடும். உண்மையில அது பெரும்பாலும் சின்ன பாம்புகளையே வேட்டையாடி உண்ணும். பெரிய பாம்பு கிட்ட அது எச்சரிக்கையா இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதையும் விட்டு விடாது. அடுத்து பருந்து. அது தங்களோட வலிமையான நகங்களை கொண்டு பாம்புகளை வேட்டையாடுறதுல கை தேர்ந்ததுன்னு சொல்லலாம். அது மிக உயரத்துல இருந்து பாம்புகளை தங்களோட கூர்மையான கண் பார்வையால கண்டறிஞ்சு தங்களோட கூர்மையான நகங்களால அதை பிடிக்குது. அது பாம்பின் விஷத்தை விழுங்கினாலுமே பாதிக்கப்படுறதில்ல. அது செரிமான அமைப்புல இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அமிலம் அந்த விஷத்தை உடனடியா செயலிழக்க செய்திடுது. என்னங்க பாம்புகளை நடுங்க வைக்கக்கூடிய அந்த 6 பறவைகள் என்னன்னு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீவில்.
1: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன் விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சலூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள்

0: கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம். அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இயற்கை விவசாயத்துல பயாலஜிக்கல் நியூட்ரிஷன் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: அதே போல இப்போ இயற்கை விவசாயம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இயற்கை விவசாயத்துல பயாலஜிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயாலஜிக்கல் நியூட்ரிஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயிர் சூரிய ஒளி சேர்க்கை மூலமா சர்க்கரையை உருவாக்குது. அந்த சர்க்கரையை வேர் வழியா அது மண்ணுக்கு கீழே தள்ளுது. அந்த வேர் வழியா வர சர்க்கரையை அந்த வேரை சுத்தி இருக்கிற உயிர்கள், நுண்ணுயிர்கள் அதை சாப்பிடுது. அதுதான் அந்த வேர் வழியா வர சர்க்கரை தான் அந்த நுண்ணுயிர்களுக்கான உணவு. அதை சாப்பிடுது, சாப்பிட்டு இனப்பெருக்கம் ஆகுது மண்ணுக்குள்ளார. இப்படி நடக்கும் பொழுது அதை மண்ணை சுற்றி ஆர் அந்த அந்த வேரை சுற்றி இருக்கிற ஆர்கானிக் மாட்டர் கரிம பொருட்களை அதை டீகம்போஸ் பண்ணுது. அந்த டீகம்போஸ் பண்ணும் பொழுது, மக்க வைக்கும் பொழுது, மண்ணில் உள்ள மக்கும் பொருட்களை மக்க வைக்கும் பொழுது அந்த மக்கில் இருந்து ஊட்டச்சத்து வருது. அந்த மக்களுக்குள்ளார இருக்கிற ஊட்டச்சத்து வெளியில் வருது, அதை அந்த பயிர் எடுத்துக்குது. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த இதன் வழியாக, அதாவது சூரிய ஒளி சேர்க்கை, வேர் வழியாக வர

0: கரை அதை நுண்ணுயிர்கள் சாப்பிட்டு மண்ணில் இருக்கிற மட்குகளை அதை மட்க வைக்கும் போது வெளிப்படுகிற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதன் மூலமா பயிருக்கு கிடைக்கிற ஊட்டச்சத்துக்கு பேரு பயாலஜிக்கல் நியூட்ரிஷன். அது உயிரியல் ஊட்டச்சத்து. அதுவே நீங்க ரசாயன விவசாயத்துல யூரியா போட்டு வர சத்து பார்த்தீங்கன்னா அது அயோனிக் நியூட்ரிஷன், அயனி வடிவிலான ஊட்டச்சத்து. ஸோ இதுதான் பிரதானமா ஒரு பயிர் தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்ளும் முறைகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க. உயிரியல் ஊட்டச்சத்துக்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சார் ரொம்ப அழகா வந்து அதை சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
1: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
2: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டாரம் மங்களம் கிராமத்துல இருந்து உஷாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயத்துல இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட கேட்டிருந்தோம். எங்களுக்கு என்ன விதமான சிரமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: லேபர் தான் மேம், லேபர் மெயினா வந்து இந்த ஏரி வேலைன்னு ஒண்ணு கொடுத்தாங்க பாத்தீங்களா, மகாத்மா ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதுதான் வந்து எங்களை வந்து ரொம்ப பாதிக்கிறது மேம். இது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன வரைக்கும் இவ்வளவு பேர் சட்டசபைக்கு போயிருக்காங்க, எவ்வளவோ விவசாயம் போயிருக்காங்க, ஆனா விவசாயா இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, சட்டசபைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் வந்ததுக்கு அப்புறம் விவசாயத்தை மறந்துடுறாங்க. மகாத்மா ஊரக வேலை வாய்ப்பு நல்ல ஒரு இதுதான், ஏன்னா நிலம் இல்லாதவங்களும் பயன்படுறாங்க, அது நான் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. விவசாயத்துக்கு பயனுள்ளதா பயன்படுத்தி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் ஒத்துழைச்சா நல்லா இருக்கும் மேம். 100 நாள் வேலையில வந்து இப்ப நல்ல விவசாயம் நம்மள மாதிரி சிறப்பா பண்றாங்க, காய்கறி இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருஷத்துல ஒரு உங்களுக்கு இத்தனை நாள் நீங்க வேலைக்கு எடுத்துக்கலாம், அது கவர்மெண்ட் கூலி கொடுக்கும், கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க அப்படின்னா இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப விவசாயத்துக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கும் மேம். இதை தான் நாங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம், யாருமே இதுக்கு அதுக்கு செவி கொடுத்து கேட்டதில்ல மேம். ஏன்னா இப்ப வந்து ஏரியில போயிட்டு முள் வெட்டுறன்ற பேர்ல ஜேசிபி விட்டு வெட்டிக்கிட்டு உட்காந்து இருந்துட்டு வேஸ்டா காசை காலி பண்றத, விவசாயமும் வளரும் மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அந்த மாதிரி இதுதான் மேம் எங்களுக்கு வந்து இப்ப பாதிப்புன்னு எடுத்தா உறவுலை, ரெண்டாவது வந்து லேபர்ஸ் தான். இயற்கையா பண்றதுக்குலாம் லேபர் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே நல்லாவே இருக்குமா. இப்ப மண்புல் உரம் தயாரிக்கிறீங்களா சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க லேபர் அனுப்புறோம், அதுக்கான இது கவர்மெண்டே வந்து உங்களுக்கு ஏரி வேலையில இருந்து உங்களுக்கு ஒரு 100 நாள் மகாத்மா வேலை வாய்ப்புல இருந்து உங்களுக்கு ஒரு 10 ஆள் ரெகுலரா வச்சு செய்யுங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டா நம்மளாம் பண்ணலாமா விவசாயத்தை, அதாவது மிஸ்யூஸ் பண்ண போறது கிடையாது. இப்ப நம்ம என்ன சேனல் மேம்?
1: மேம் நம்மளோடது சோனா எஃப்எம் ரேடியோ.
2: இப்போ வந்து சோனா எஃப்எம் ரேடியோ வந்து எங்கள்கிட்ட விவசாயிகிட்ட நேர்காணல் வந்து எடுத்தாங்க. அவங்க எடுத்ததுல வந்து எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்க எப்படி விவசாயம் பண்றோமோ எங்களோட முறையை சொல்லியிருக்கோம், இயற்கையாகவும் பண்றோம், மற்றபடி பாத்தீங்கன்னா உரம் போட்டும் பண்றோம். அதுல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க, இப்ப இவங்க ரேடியோ சேனல் மூலியமாவது நாங்க சொன்ன குரல் வந்து விவசாயியோட குரல் ஒலிக்கணும், எங்களுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி ஒரு விஷயம், மற்றபடி சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறீங்க, எல்லாமே பண்றீங்க, ஆனா வந்து விவசாயி இதுல பாதிக்கப்படுறாருங்கிற விஷயத்தை நீங்க எடுத்து சொல்லி தயவு செய்து இதுக்கு மேல விவசாயத்துக்கு இந்த லேபரை வந்து கொஞ்சம் பயன்படுத்துறபடியா நீங்க பேசி எங்களுக்கு உதவிகரமா செஞ்சா விவசாயம் இன்னும் மேலும் மேலும் வளரும். விவசாயி சிரமத்துலதான் இருக்கும், செத்து செத்து பொழைச்சிட்டு இருந்தா இருந்தாலும் நாங்க விவசாயத்தை விட போறது கிடையாது. ஒரு டைம்ல லாபமும் இருக்கு, ஒரு டைம் நஷ்டமும் இருக்கு, ஆனாலும் விவசாயத்தை நாங்க தொடர்ந்து செய்யறோம். இதுக்கு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் தொடர்ச்சியா எங்களுக்கு ஏதாவது ஒத்துழைப்பு பண்ணா இன்னும் விவசாயம் சிறப்பா செஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல நல்ல மண் வளத்தை பாதுகாப்பு பண்ணி இன்னும் நல்லாவே இருக்கலாம். அதை கொஞ்சம் பார்த்து இயற்கை விவசாயம் பண்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேபர்ஸ் வந்து மகாத்மா ஊர வேலை மூலமா கொஞ்சம் கொடுக்க சொல்லி சேனல் மூலமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். தயவு செஞ்சு இந்த சேனல் வந்து எங்களை விவசாய தேடி வந்து எங்களோட கருத்தை கேட்டதுக்கு அவங்களுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எங்களுக்கு இந்த மாதிரியான உதவிகள் கிடைச்சது அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஒரு சில கோரிக்கைகளை வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதை வந்து அரசாங்கத்துல இருக்கக்கூடியவங்க யாராவது கேட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னுமே உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா அவங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு.
2: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
1: நீ யாவது ஒரு வேலைக்கு போலாம்ல.
2: எனக்கு இன்டர்வியூ போறதே பிடிக்காதுரா.
1: ஏண்டா?
2: இல்ல, நாலு பேர் கேள்வி கேட்கற மாதிரி நடந்து கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரா.
3: அதான்
4: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறத நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண் பொறியியல் கல்லூரியின் கீழே செயல்படக்கூடிய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் அருணாதேவி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப காய்கறி சாகுபடிக்கு எவ்வளவு டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கணும், விதை முளைப்பு திறன் எந்த அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: காய்கறி பயிர்களான சுரைக்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விரைவாக வளர்க்க 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குமாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் பசுமை கூடாரத்தினுள் பொதுவாக விதையின் முளைப்பு திறன் 25 டிகிரி சென்டிகிரேட் 32 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையிலும் மண்ணின் போதுமான ஈரத்தன்மையுடன் இருக்கும் போதும் 2 முதல் 3 நாட்களில் விதை முளைத்து விடுகிறது. குடை மிளகாய் மற்றும் தக்காளி பயிர் வகைகளுக்கு பகலில் 20 முதல் 25 டிகிரி சென்டிகிரேடும் இரவில் 18 டிகிரி முதல் 20 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையும் ஏற்றதாக இருக்கிறது. இவ்வாறாக பயிருக்கு தேவையான தட்பவெப்பநிலையை பசுமை கூடாரத்தில் நாம் பராமரிக்க முடியும். பசுமை கூடாரத்தினுள்ளே மண்ணை நன்கு உழவு செய்து பண்படுத்த வேண்டும். போதுமான அடியுரமும் நாம் இட வேண்டும். காய்கறி நாற்றுகளை குழித்தட்டிகளில் உருவாக்கி பின்னர் நிலத்தில் பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியில் நடப்பட வேண்டும். விதை என்றால் நாம் நேரடியாக மண்ணில் விதைக்கலாம். காய்கறி நாற்றுகளை அகல பாத்திகளில் நட வேண்டும். சொட்டு நீர் பாசனத்தை பசுமை கூடாரத்தினுள் அமைக்க வேண்டும். சொட்டு நீர் பாசன பக்கவாட்டு குழாயை அகல பாத்தியில் அமைத்து நாற்றுகளை இரட்டை வரிசையில், அதாவது பக்கவாட்டு குழாயின் இருபுறமும் பயிர் இடைவெளிக்கேற்ப நட வேண்டும். நீர் பாசனத்துடன் உரப்பாசனம் சேர்த்து பசுமை கூடார பயிர் சாகுபடியில் தரப்பட வேண்டும். கண்டிப்பாக தானியங்கி தொழில்நுட்ப செயல்பாடு இருக்கின்றது. பசுமை கூடார காய்கறி வளர்ப்பில் தானியங்கி தொழில்நுட்ப செயல்பாடு பெரும் பங்கு வகிக்கிறது. மண் ஈரத்தை அளவிட மண் ஈரம் உணரும் கருவி பயிரின் வேர் மண்டலத்தில் பொருத்தப்பட வேண்டும். மண் ஈரப்பத அளவீடானது தொடர்ச்சியாக உணரியால் உணரப்பட்டு தகவல் பதிவு கட்டுப்படுத்தியில் சேகரிக்கப்படும். தொடர்ச்சியாக தகவல் சேகரிக்கப்படுவதால் மண் ஈர இழப்பு, மண் ஈர மாற்றம் இவற்றை அடிப்படையாக கொண்டு நாம் பாசனம் செய்ய இயலும். இதனால் பயிரின் நீர் தேவை துல்லியமாக கணக்கிடப்பட்டு பயிர்களுக்கு தேவையான ஈரப்பதத்தை நாம் பராமரிக்க முடியும். இதே போல் தட்பவெப்ப நிலையை உணர் உணரி மூலம் வெப்பம் மற்றும் ஈரப்பத அளவை பகுப்பாய்வு செய்து ஒரே சீராக பராமரிக்க முடியும். மேலும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களை முன்கூட்டியே முன்னறிவிக்கும் தானியங்கி அமைப்பினால் காய்கறி பயிர்களை பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்க முடிகிறது. இவ்வாறாக தானியங்கி தொழில்நுட்பம் பசுமை கூடார காய்கறி வளர்ப்பில் பெரும் பங்கு வகிக்கின்றது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பயிரோட நீர் தேவை துல்லியமா எந்த மாதிரி கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நுண்ணுயிரியல் சூழலியல் அப்படின்றது பாக்டீரியா, பூஞ்சைகள் மற்றும் அதை தாக்கக்கூடிய வைரஸ்கள் போன்ற நுண்ணுயிரிகள் ஒண்ணுக்கொண்ணு மற்றும் அதோட சுற்றுச்சூழலோட எந்த மாதிரி இடைவினை புரியுது அப்படின்றத பத்தின ஆய்வுன்னு சொல்லலாம். நுண்ணுயிரிகள் ஒன்னா சேர்ந்து தங்களோட உடனடி சூழல்ல கணிசமான செல்வாக்க செலுத்துது. கரிம பொருட்களை செதைச்சு மண்ணுல ஊட்டச்சத்துக்களை வெளியிடுது. நம்மளுடைய குடல்ல உணவை செரிக்கிறது மற்றும் கார்பன் டை ஆக்சைடை சேமிக்கிறது, இது எல்லாமே இதுக்கு சில எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். நுண்ணுயிரியல் சூழலியலை படிக்கிறது அப்படின்றது இயற்கையில நிகழக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த உயிரியல் மற்றும் வேதியியல் செயல்முறைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சின்னு சொல்லலாம். இந்த தகவலை பயன்படுத்தி எதிர்கால மாற்றங்களுக்கு ஒரு சூழல் எந்த மாதிரி பதிலளிக்கும் அப்படின்றதையோ, இல்லனா உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு வயலை விட இன்னொரு வயல்ல பயிர்கள் ஏன் சிறப்பா வளருது அப்படின்றதையோ கணிக்க முடியும். சீக்கிரமாவே காணக்கூடிய விலங்குகள் மற்றும் தாவரங்களை விட நுண்ணுயிரிகளுக்கு குறைவான அங்கீகாரமே கிடைச்சாலும் அதை அமைதியா நம்மளுடைய வாழ்க்கை வடிவமைக்குதுன்னு சொல்லலாம். மண் நுண்ணுயிரிகள் மிக சின்னது, அதை நாம சக்தி வாய்ந்த நுண்ணோக்கிகளின் கீழே மட்டுமே காண முடியும். இருந்தாலுமே அதுல சிறிய அளவானது இயற்கையில அதனுடைய பங்களிப்பை இன்னுமே ஆழமானதா ஆக்குது. மண்ணுல பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் மற்றும் வைரஸ்கள் இது எல்லாமே சிறு நகரங்களை போல செயல்படும் நுண்ணுயிரி கூட்டங்களை உருவாக்குது. இந்த கூட்டங்களை நாம மைக்ரோபயோம்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு மணல் துகள்ல ஆயிரக்கணக்கான

பாக்டீரியா செல்கள் ஊட்டச்சத்துக்களையும் மரபணு பொருட்களையும் பகிர்ந்துகிட்டு ஒன்னோடு ஒன்னு இடைவினை புரியறத நம்ம பார்க்க முடியும். அதை மற்ற பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய சேர்மங்களான நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை உற்பத்தி செய்வதன் மூலமா இடத்துக்கும் வளங்களுக்கும் போட்டியிடுது அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ ரீதியா பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் சுமார் 70%-லிருந்து 80% ஸ்ட்ரெப்டோமைசஸ் போன்ற மண் பாக்டீரியாக்கள்ல இருந்து உருவாகுது. மண்ணின் நுண்ணுயிர் தொகுதியானது கார்பன் சுழற்சிக்கு மையமானது. நுண்ணுயிரிகள் கார்பனை உறிஞ்சி மண்ணில் புதைக்கலாம் அல்லது தாவர மற்றும் விலங்கு பொருட்களை சதைச்சு கார்பனை வளிமண்டலத்தில் வெளியிடலாம். இந்த செயல்முறைகள் சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு ரொம்பவே எளிதில் பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். புவி வெப்பமாதலால ஏற்படக்கூடிய வெப்பநிலை அதிகரிப்பு நுண்ணுயிரிகளோட செயல்பாட்டை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதைக்கப்பட்ட கார்பன் திரும்பவும் வளிமண்டலத்துக்கு அனுப்பப்படலாம். வளிமண்டலத்துல அதிகப்படியான கார்பன் ஒரு போர்வையா செயல்பட்டு புவி வெப்பநிலைய அதிகரிக்குது. இதனால இந்த சுழற்சி தீவிரமடையுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். சோ நாம சோனா எஃப்எம்ல சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி மூலமா சேலம்ல இருக்கிற நிறைய பர்சன்ஸ் மீட் பண்ணி அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தை நம்ம அப்படியே வந்து பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களோட அனுபவமும் ஒவ்வொரு புதிய புதிய பாடம் அப்படின்னே வந்து சொல்லாங்க. சோ இன்னைக்கும் நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான பர்சன் வந்து இருக்கிறாரு. அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நார்மலா நம்ம எங்கேயாவது வெளியே சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்களேன், காமனா ஆர்டர் பண்றது இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா ஆர்டர் பண்ணுவோம். எங்கே போனாலும் பிரியாணி இருக்கா, பிரியாணி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஆர்டர் பண்ணுவோம். பிரியாணி இஸ் அ நாட் அ ஃபுட், பிரியாணி இஸ் அன் எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நிறைய பேர் பிரியாணி பிரியாணி பிரியாணி லவ்வர்ஸாகவே வந்து இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் யார் பேச போகிறாங்க, யாரோட அனுபவத்தை நம்ம அப்படியே வந்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சரவணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாவோட அனுபவத்தை தான் பேச போகிறோம். இவர் அம்மாபட்டையில் பிரியாணி ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ நார்மலாக பிரியாணி கடைலாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்னப்பா ஜாலியாக இருக்கிறாங்க, சமைக்கிறாங்க, கஸ்டமர்ஸ் வராங்க, நல்லா வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பிரியாணி கடைக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை பற்றி நம்ம அண்ணா வந்து சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் கேட்கறதுக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கும் நம்ம அண்ணாலாம் ஒரு சில விஷயங்கள் அவரோட டிப்ஸை கொடுத்துருக்கிறாரு. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான ஒரு சின்ன அறிமுகம்ண்ணா.
2: என்னோட பேர் வந்து சரவணகுமார். நான் வந்து இங்கே மேட்டுப்பட்டி வாழப்பாடி தாலுக்காவில் இருக்கோம்.
1: என்ன மேட்டுப்பட்டி அண்ணா, அங்கே டோல்கேட் இருக்கு அங்கேயாண்ணா?
2: ஆ, வாழப்பாடி டோல்கேட் இருக்குல்ல, அங்கே தான் இருக்கு மேட்டுப்பட்டி.
1: சூப்பர் சூப்பர்ண்ணா. அண்ணா உங்களுக்கு எப்படி பிரியாணி கடை வைக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இதுக்கான ஸ்பார்க் எங்கேருந்து நான் வந்துச்சு?
2: எனக்கு வந்து குக்கிங்கில் வந்து ரொம்ப நாளாக வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆனால் அதுக்கான நேரம் காலம் எனக்கு அமையலை. கொஞ்சம் அப்புறம் சின்ன சின்ன ஆர்டர் வந்து சித்தி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, கேட்டரிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, வெஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நான்வெஜ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதுக்காக வந்து அது நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது பர்ஃபெக்டான கண்டி கரெக்டாக பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியல. அதனால வந்து நான் ஒரு கிளாஸ் ஒன்று வந்து யூடியூப்ல பார்த்து அவங்க கிட்ட போய் கற்றுக்கிட்டு வந்துட்டு நாகூரில் போய் கற்றுக்கிட்டேன், தினேஷ் மாஸ்டர்னு. அவர்கிட்ட கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் ட்ரையல் போட்டு அப்புறம் சின்ன சின்ன ஆர்டர் நான் ஜனவரி 26 போய் கற்றுக்கிட்டு வந்தேன். ஒரு 6 வந்து வெளியில் வந்து ஆர்டர் கேட்ரிங் அது இதுன்னு பண்ணி கொடுத்துட்டு சில சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அத்தை பையன் இருக்காரு மேகநாதன், அவர் இருந்துட்டு அப்புறம் ஒரு ஷாப் ஒன்று 2 பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் அதுக்கேற்ற இடமும் நமக்கு அமைஞ்சது, அதனால நம்ம ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணிடலாம், நமக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும், ஒரு சின்ன சின்ன ஆர்டர் பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி, நம்மளோட டேஸ்ட்டை வந்து வெளியில் நீட்டாக கொடுக்கறதுக்கும் சரி. அப்புறம் அந்த அம்மாப்பட்ட சரௌண்டிங்கில் பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு வந்து நாங்களும் ஒரு 15-16 கடையில் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் நம்ம அளவுக்கு அங்கே எதுவும் பெருசாக இல்லை, காஸ்ட்டும் அங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஆனால் அதுக்கேற்ற குவாலிட்டி அங்கே இல்லை, அதனால நம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த ஷாப் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சுது, அதனால நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம்.
1: சூப்பர் சூப்பர்ண்ணா, கேட்கவே அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கு. இப்போ அம்மாப்பேட்டையில் எத்தனை நாளா கடை வச்சிருக்கீங்க?
2: அம்மாபட்டையில் இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஜூலை 5 தான் ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணி இப்ப ஒரு 40 தான் ஆகுது. நல்ல ஒரு மக்களுக்கு நடுவுல வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எங்களுக்கு இருக்கு. நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பயத்தோட தான் ஆரம்பிச்சோம். பட் ஆனா இந்த குவாலிட்டி இந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மள வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்டோட வந்து நம்மள ஒப்பிடும் போது பரவாயில்ல, நம்ம குவாலிட்டியா தான் கொடுக்குறோங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு ரொம்ப அதிகமா வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்ப இந்த நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 40 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
1: ஆனால் நீங்கள் சொன்னது ரொம்ப பெரிய விஷயம், ஆர்டர்னா கேட்டரிங் ஆர்டர் ஆனா?
2: ஆமாம், தனியாக. இப்போ ஒன்ஸ் வந்து இப்போ வந்து ஓமலூர்லேருந்து ஒருத்தர் வந்து சாப்பிட்டு போனார், இந்த சும்மா ஆண்டி வேலை நான் போகிறேன் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டு போனார். அவங்க குழந்தையோட காது குத்து ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணித்தரணும்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு சொல்ல, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணித்தரணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இது நம்மக்கிட்ட சொல்ல நமக்கு அட்வான்ஸ் 15,000 கொடுத்துட்டு போயிட்டார்.
1: சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா.
2: அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு போயிட்டு நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்தோம். ரொம்ப வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க ரிலேட்டிவ்ல இருந்து நிறையா பேர் வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும், கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இங்கே லோக்கல்லையும் வந்து 2-3 ஆர்டர் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் இங்கே அயோத்திப்பணத்தில் ஒரு ஆர்டர் பண்ணி கொடுத்தோம், வாழப்பாடியில் பண்ணி கொடுத்தோம். அதனால வந்து எல்லா பக்கமும் கொஞ்சம் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாயிருக்கு. அம்மாப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்மளை வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க.
1: சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ டேஸ்ட்டும் தரமும் எங்கே நல்லா இருக்கோ அங்கே நம்ம மக்களோட ஆதரவு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குண்ணா. ஸோ நீங்கள் அதை எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் கொடுத்துட்ருக்கீங்க. அப்புறம் உங்கள் கடைக்கு மக்களோட ஆதரவு இல்லாமல் எப்படின்னா, ஸோ நாம இன்னும் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் நம்ம சரவணகுமார் அண்ணா கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இவரோட அனுபவம் அப்படின்றது. ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருவனா பேசிட்டு இருக்கேன்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ,
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 1864 வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நம்மள நிறைய பேருக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் யார் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம சரவணகுமார் அண்ணா தான் பேசிகிட்டு இருக்காரு. அவரோட ஷாப்பு, அவரோட பிரியாணிக்கான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் இப்போது உங்கள் கடை பற்றி நானே ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்கள் பிரியாணி வாங்கினீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறைய விஷயங்கள் தரதாக கேள்விப்பட்டேன்னா,
4: பிரெட் அல்வா, கத்திரிக்காய் கிரேவி வந்து சாப்பிட்டவங்க மேக்ஸிமம் வந்து இது நீங்க வெளியில ஃபாரின்ல ஏதாவது இருந்தீங்களாங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஃபாரின்ல இருந்து வந்தவங்களும் இங்க ஸ்டே பண்ணிருப்பாங்களா, மாவட்டத்துல அவங்களும் வந்து சாப்பிட்டு இது சூப்பரா இருக்கு, நல்லா டேஸ்ட் இருக்கு, இந்த டேஸ்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. நம்மளுக்கு குவாலிட்டியில வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லைங்கண்ணா. நிறைய பேர் வந்து ப்ரைஸ் பத்தி பேசுறாங்க, 150 rupees நம்ம கொடுக்குறோம் பட் ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டு போறவங்க வந்து ரிப்பீட்டடா வந்து நம்ம கிட்ட அந்த ப்ரைஸ் பாக்குறது இல்ல, குவாலிட்டி மட்டும் பேஸ் பண்றேன். நம்மளுடைய பிரியாணியை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க ஃபேன்ஸ் அதிகம், நமக்கு காரம் மைல்டா இருக்கும், நமக்கு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட்டோம்னா நமக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல நீங்க அந்த பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருக்காது.
3: கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பிரியாணியோட ப்ரைஸ் எல்லாம் மேட்டர் கிடையாது. நீங்க தர பிரியாணி பர்த்தா இருந்தது இல்லைன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்ணா சொல்லியிருந்தாரு முன்னே, குழந்தைங்க ஃபேன்ஸ் ஏன் பிரியாணி அதிகம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. கிட்ஸை பிடிச்சிட்டாலே வந்து போதுங்க, நம்மளோட பிஸ்னஸ் எப்பயுமே சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் நீங்கள் அந்த பிரியாணி கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்கன்னா?
4: நான் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நான் கடை போடணும்னு எனக்கு வந்து வேலை இல்லாத டைமில் வந்து நான் ஃபஸ்ட்டு டிரைவிங் ஃபீல்டில் தான் இருந்தேன், 12 வருஷம் இருந்தேன் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இது கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சின்ன சின்ன கேட்டரிங் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 1.5 மாசம் பக்கமா ஒர்க் இல்லாம இருந்தேன். அப்ப வந்து நான் மேட்டுப்பட்டி பாலத்துக்கு கீழே வந்து நான் கடை போட்டேன், தனியா சும்மா ஒரு டேபிள் மட்டும் போட்டு நான் அங்கதான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இங்க வந்து ஓகேவா இருந்துச்சு, ஆனா இங்கேயும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணேன்.
3: இங்க என்ன அம்மாப்பட்டி இல்லையா?
4: இல்ல, இங்க மேட்டுப்பட்டி டோல்கேட்லயே. டோல்கேட்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து சும்மா டேபிள் வச்சு போடும் போது நிறைய கடைக்காரங்க, ஹோட்டல் கடைக்காரங்க வந்து இதெல்லாம் நீங்க போடக்கூடாது, நீங்க இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் ஒரு வாரம் போட்டேன். என்னால வந்து டெய்லி பிரச்சனையை நான் சந்திக்க முடியல. நான் அதனாலதான் சரி கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிடலாம்னு சொல்லும் போது தான் அப்புறம் அத்தை பையன் இருந்துட்டு கடை பார்த்தாரு. அந்த இடமும் பிளாட்ஃபார்மும் நமக்கு சூப்பரா இருந்ததுனால சரி இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க போட்டோம்.
3: நான் ஓகே, நான் முன்னாடி சொல்லியிருந்தீங்க நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேட்டுப்பட்டியில நீங்க ஓனா கடை வச்சிருந்தாலுமே நிறைய பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வந்ததானா?
4: நிறைய வருது. உள்ளூர்ல இத்தனை வருஷமா நான் கிட்டத்தட்ட இங்க ஒரு 18 வருஷமா இருக்கேன். இத்தனை வருஷம் அறிமுகமா இருக்கிறவங்ககிட்டயே நமக்கு வந்து சில பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது ஒரு பிசினஸ் ரீதியா வரும்போது நம்ம ஒரு குவாலிட்டி பொருள் வந்து தரமா கொடுக்கும் போது நான் ஒரு 3 நாள் வரைக்கும் அந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து அது வந்து எனக்கு 3 நாள்லயே நல்ல ரீச். இந்த சைடு வெள்ளாலகுண்டம் வரைக்கும், வாழப்பாடி இந்த பக்கம் அயோத்திப்பட்டினம் வரைக்கும் பசங்க வரானுங்க, போறானுங்க, விளையாட வராங்க, பிடிக்கிறாங்க, அவங்களாம் சாப்பிட்டு ஒரு நல்ல ரீச்சிங், ஒரு நல்ல பிரியாணி கிடைக்குது. நான் இங்க கடை போடும் போது 120 rupees தான் கொடுத்தேன். சேம் இதே குவாலிட்டி, இதே கத்திரிக்காய் கிரேவி, பிரெட் அல்வா, எக்கு எல்லாமே சேர்த்து 120 தான் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு கடை 2 கிடையாது, நமக்கு அதனால வந்து கொடுத்தேன். பட் ஆனால் இங்கே சுற்றி இருக்க கடைக்காரங்களுக்கும் ஹோட்டல் கடைக்காரங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் ஆனதுனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையாக பார்த்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுப்பேன், அம்மாப்பட்டியில் போட்டேன்.
3: ஓகே ஓகேண்ணா. இப்போது ஸ்டார்டிங்கில் நம்ம புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக இந்த மாதிரியான நெகட்டிவிட்டிஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நெகட்டிவிட்டீஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாமல் உங்களுக்கான அடுத்த ஸ்டெப்பை நம்ம அண்ணா மாதிரி எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். ஸோ நாம இன்னும் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சரவணகுமார் அண்ணா கிட்ட அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை, குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நான் வந்த பாரடி, கடைசியா உன்னை நான் சொல்ல போற கேளுடி.

என்னதா பாவ செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா உனக்கின ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் மாளிக காதலித்த நாட்களை நீ

0: வழியில் வரிகள் வெடிக்க ஷோக்கானா வாழ பரோ பாருடி இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
1: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
2: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்மளோட யார் இப்போ இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சேலம் அம்மாப்பட்டையில பிரியாணி ஷாப் வச்சு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் நம்ம சரவணகுமாரனா. அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள்லாம் லாஸ்ட்டாக கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம உங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் லாஸ்ட்டாமே நீங்க அந்த பிரியாணி கடை வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருந்தீங்க. அதெல்லாம் கேட்கவே அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக வந்து இருந்ததுன்னா.
2: இன்னும் வந்து இன்னொரு பிரான்ச் பார்த்துட்டு இருக்கோம், அது கிடைச்சதுன்னா அதுக்கான மூவிங் போயிட்டு இருக்கு. இப்போ இது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு. இந்த கடை இப்போ நம்ம வந்து ரன் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு நடுவில் வந்து ஒரு சப்போர்ட் வந்துருச்சு எனக்கு. அதனால நெக்ஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ண போறோம்.
1: சூப்பர் சூப்பர். நான் கூடிய சீக்கிரமே ஓப்பன் பண்ணுங்க. அந்த பிரான்ச் எங்க ஓப்பன் பண்ண போறீங்கன்னா,
2: அது வந்து நம்ம பாத்தீங்கன்னா இப்ப அந்த சீலாயங்கப்பட்டி டு பனமரத்தப்பட்டி சரௌண்டிங்ல பாத்துட்டு இருக்கு. அங்க வந்து பண்ணலான் இருக்கோம். அந்த பக்கமும்
1: கூடிய சீக்கிரமே ஓபன் பண்ணுங்கன்னா நாங்களா வெயிட் பண்றோம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ.
1: ஓகே ஓகேண்ணா. என்ன நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர்லாம் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்றது எல்லாருக்குமே ஸ்பெஷலா இருக்கும். ஸோ அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு எப்படின்னா இருந்தது?
2: ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் ஆர்டர் தான் வந்தது. 300 பேத்துக்கு பிரியாணி செய்யறது வந்தது. பட் ஆனா அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அனுபவம். எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச பெரிய ஆர்டர் அதுதான். நம்மளால வந்து சக்சஸா பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, மெயினா நம்ம சிக்கன் பிரியாணி தான் பண்ணிட்டு இருக்கோம். மட்டன் பிரியாணியில வந்து நம்ம சீரக சம்பாரிச்சில பண்றது வந்து ரொம்ப ஒரு இது டஃப்பான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது கரெக்டா நம்ம எடுக்கணும். சாப்பாடு குழஞ்சி போயிடக்கூடாது. சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கரெக்டா போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப ஒரு பயத்தோட தான் பண்ணோம். பட் ஆனால் அது ரொம்ப சக்சஸா வந்துச்சு. அவங்க சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம கிட்ட பகிரும்போது தான் நம்மளுடைய எஃபெக்ட் என்னங்கிறது நமக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஆர்டர் எடுக்கக்குள்ள வந்து நம்ம வந்து மணியை ஃபேஸ் பண்ணியோ நம்ம லாபத்தை ஃபேஸ் பண்ணியோ எதுவுமே எடுக்கிறது இல்லை. நம்மளுடைய பொருள் வந்து நல்லா குவாலிட்டியா கொடுக்கணும். பணங்கிறது நம்ம எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். பட் ஆனால் நல்ல ஒரு பொருள் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மனசில் நம்ம எப்பவுமே இருப்போம், நம்மளை நம்பி வருவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எதுலையுமே வந்து பிரைஸ் வச்சு நம்ம மென்ஷன் பண்றதே இல்லை.
1: கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றதை கேட்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ நிறைய இடத்துல எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். இப்போ போட்டு முதல்ல எடுக்கணும், மணி மைண்டடா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்க வந்து காசுலாம் அப்பாற்பட்ட விஷயம், அதுக்கு முன்னாடி என்னோட டேஸ்ட் நல்லா இருக்கணும், என்னோட பிரியாணிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் ஃபாலோவிங் இருக்கணும் அப்படின்றதுனால நீங்க நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தீங்களா. நான் சூப்பர்னா தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுங்க. ஸோ நாம இன்னும் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம சரவணகுமார் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா அவங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு.
2: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
1: நீயாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல.
2: எனக்கு இன்டர்வியூ போகிறதே பிடிக்காதுரா.
1: ஏண்டா?
2: இல்லை, நாலு பேர் கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரா, அதான்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இப்போ நார்மலாக ஒரு ஹோட்டல் கடை வச்சு ரன் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு பிரியாணி ஷாப் வச்சு ரன் பண்ணுறது அப்படின்றது வெளியே பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த உள்ள ஃபீல்டில் இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தான் வந்து தெரியும் அதில் இருக்கிற வலி வேதனைகள், அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்துருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சேலம் அம்மாபட்டையில் பிரியாணி ஷாப் வச்சு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க நம்ம சரவணகுமார் அண்ணா இருக்கார்ல, அவரோட அந்த அனுபவத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் அவரோட அனுபவத்துலேருந்து நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சரவணகுமார் அண்ணா இணைஞ்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போது உங்களோட பிரியாணி டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது, நிறைய பேர் ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சமைச்ச பிரியாணியை சாப்பிட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூஸ்லாம் வந்து கிடச்சிருக்குல்ல, வா உங்கள் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த ஒரு ஃபீலிங் எப்படி நான் இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா.
2: ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து இந்த டேஸ்ட் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் ப்ரைஸ் சொன்னீங்க 150 ரூபீஸ் சொல்கிறீங்க, பட் ஆனால் நான் அதை அதிகமாக இருக்குன்னு நினச்சி தான் நான் உட்காந்து சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த டேஸ்ட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் வந்து ரிவ்யூ வந்து நான் கடையிலையோ சரி வெளியில் ஆர்டர் செஞ்ச இடத்துலையோ சரி எங்கேயுமே வந்து இது வரைக்கும் வந்து தவறான ரிவ்யூ நான் எங்கேயுமே வாங்கலை. ஏன்னா அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் நாங்கள் போடுற எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு குக்கிங் டைம், இப்போ நம்ம ஒரு இஞ்சி பூண்டு வணக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஒரு பட்டை லவங்க போடுறதா இருக்கட்டும், ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு இது பண்ணுறதா, அது அதுக்கு டைமிங், அந்த குக்கிங் டைமிங் வந்து ரொம்ப நம்ம கொடுத்து எஃபெக்ட் போட்டு பண்ணுறோம். அதனால வந்து நமக்கு டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது.
1: சூப்பர் சூப்பர்ண்ணா. அதே மாதிரி உங்களோட பிரியாணிலாம் சாப்பிட்டு நிறைய மக்கள்லாம் வந்து பயங்கரமாக பாராட்டியிருக்காங்களாண்ணா.
2: ஆ, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு அக்கா வந்து ஒரு டைம் வந்து பிரியாணி வாங்கிட்டு போனாங்க நம்ம கடையிலேயே. நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 நாளில் ஸ்கூல் போகிறாங்க அந்த பையன். வீட்டில் வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன் கண்ணு, ஒரு கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டான், பட் ஆனால் உங்கள் பிரியாணி நான் வாங்கிட்டு போய் கொடுத்த ஒரு பிரியாணி அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம செய்யறதுக்கு லேட்டானா கூட அந்த அக்கா வந்து 20 நிமிஷம் நல்லா நின்று வாங்கிட்டு போயிருக்காங்க. அக்கா இப்போ தான்க்கா தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க நம்ம பிரியாணி. சரி, இங்கே லேட்டாகனு சொல்லிட்டு பக்கத்து கடைக்கு போகல. அதனால வந்து அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கரெக்டாக தான் கொண்டு போகிறோம். நம்மளது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு அஜினோமோட்டோ டேஸ்ட்டுக்கு எதுவுமே நம்ம மசாலா ஐட்டம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம போடுறோம் காரத்துக்கு. மற்றபடி எல்லாமே நம்ம பட்டை லவங்கம் இதுதான் போட்டு பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர்ண்ணா, கேட்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. இப்போ நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்களா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்தது, அதை நான் ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு யார் நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தா
2: கூட வந்து இங்கே நம்ம மேட்டுப்பட்டியில் ஃபேஸ் பண்ண வரைக்குமே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நின்றுருக்காங்க. இப்போ அம்மாபட்டியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஸ்ட்ரகிளும் வந்து இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. யாரும் வந்து நம்மக்கிட்ட வந்து எதை இது பண்ணல. ஏன்னா அங்கே அத்தை வீட்டு பையன் வந்து லோக்கல் தான், அவர் அம்மாப்பட்டை தான். அதனால வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் அங்கே இருக்காங்க. வேலையினாலும் வந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே அவங்க தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அங்கே கடை ஓப்பன் பண்ணுற வரைக்கும். மற்றபடி வேற யாரும் வந்து இந்த இங்கே கடை போட்டிருக்கீங்க பிஸ்னஸ் விஷயமா எந்த ஸ்ட்ரகிளும் அங்கே நான் ஃபேஸ் பண்ணல. அதனால வந்து அங்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் அங்கே வந்து அத்தை விட்டு பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்க, அண்ணாங்களாம் இருக்காங்க. எது ஒன்றாலும் அவங்க வந்துடுவாங்க உடனே சப்போர்ட்டுக்கு.
1: ஓகேண்ணா ஓகேண்ணா. நாம் இன்னும் தொடர்ந்து உங்களோட அனுபவங்களை நம்ம மக்கள்கிட்ட அப்படியே வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சேலம் அம்மாபட்டையில் பிரியாணி ஷாப் வச்சு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் நம்ம சரவணகுமார் அண்ணா இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவரோட அனுபவத்தை நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனால் பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: எட்டு தீக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலம்.

0: என்னெந்த பொருள் நமக்கு தேவை, எப்படி நம்ம வந்து இதை கொண்டு போகணும், நம்ம வச்சிருக்க பிளாட்ஃபார்ம் எப்படி, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மக்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்கணும், எப்படி நமக்கு இந்த இடத்துல இது போட்டால் நம்ம இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குமா, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, சுற்றி இருக்கிற எல்லா கடைகளையும் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு நம்மளுடைய பொருளுக்கு ஒரு இதே குவாலிட்டி இங்கே எங்கேயாவது கிடைக்குதா, அவங்கக்கிட்ட எப்படி இருக்குது ப்ரைஸு அப்படிங்கிறத ஒரு விஷயமா பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ப்ரோ. நம்ம 10 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலும் அது நீட்டாக எடுத்துடலாம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஒரு நம்ம சாதாரணமாக பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிலோ பிரியாணி நம்ம செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 900 ரூபா ரேஞ்ச் வருது. நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு நம்ம வந்து 7 போர்ஷன் எடுக்கிறோம்னா 1050 ரூபா வருது. ஒரு கிலோவுக்கு நமக்கு 150 ரூபா. இப்போ நம்ம போகக்குள்ள கடையில் நம்ம கொடுக்குற குவாலிட்டிக்கு 150 ரூபா நிற்குது. ஒரு நாளைக்கு வந்து இப்போ எனக்கு 12 கிலோ ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 1300 ரூபா வருது. கடைக்குள்ள வந்து 4 பேர் வேலை செய்கிறோம், ஒரு நாளைக்கு சம்பளம் 2100 ரூபா. இப்போ எனக்கு இந்த 40 நாளாக வந்து கையில் இருந்தால் ஒரு 1 லட்ச ரூபா போயிருக்கு பிஸ்னஸ் பண்ணக்குள்ள. இது இது வந்து இன்னைக்கு வந்து எனக்கு 5 கிலோ 10 கிலோ ஓடக்குள்ள வந்து இந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் அது லாட்டாக போகக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு விஷயமே இல்லை, நம்ம எடுத்துடலாம் நீட்டாக. ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபா வர ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு டெய்லி 1000 ரூபா அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்ட ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ போடுறோம், அது ஒரு 3 வருஷத்துக்கு டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபா 1050 ரூபா வருதுன்னா அது டெய்லி 2 மாதிரி அந்த எடுத்து அதை அந்த அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வந்தோம்னா 3 மாதம் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும். ஆனால் நம்ம டெய்லி இப்போ பொருள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அது ரொட்டேஷனாக வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். கடை லாஸில் போகாமல் அழகாக கொண்டு வந்துடலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாகண்ணா, நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. புதுசாக பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சரவணகுமார் அண்ணா சொன்ன மாதிரி உங்களோட அந்த ஒரு க்ரிட்டீரியாவை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்தவித லாஸும் வந்து வராது. அதை தான் நம்ம சரவணகுமார் அண்ணா வந்து சொல்கிறாரு. ஸ்டார்டிங்கில் அமௌண்ட் வந்து நம்ம கையிலேருந்து போடுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் வந்து வரலாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் டவுன் ஆகிடாதீங்க. ஆனால் அதே மாதிரி இப்போது புதுசாக வரவங்க, அதாவது இந்த பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கடன்லாம் அதிகமாக வந்துடுது அப்படின்னா அவங்க டக்குன்னு டவுன் ஆகிடுவாங்க, ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய மைனஸ் வந்து யாரு சொன்னாலும் நம்ம ஏத்துக்கலாம். அதுல வந்து நம்ம எப்படி அந்த மைனஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இன்னைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இங்க நீ கடை போடாத, இதை பண்ணாத, அதை பண்ணாதன்னு சொல்றாங்க. எதனால இவங்க சொல்றாங்க, இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணாவே நம்ம நீட்டா வந்து இது பண்ணிக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம். இது எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. தன்னம்பிக்கைங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மளால என்ன முடியும், மத்தவங்க பேச்சு நம்ம காது கொடுத்து கேட்க கூடாது, கேட்டாலும் அது வார்த்தையா விட்டுறணும், மனசுக்கு எடுத்துட்டு போக கூடாது. அப்படி எடுத்துட்டு போறதுனால மட்டும்தான் ஒரு இடத்துல நம்ம வந்து ஹோல்ட் ஆயிருக்கும். நீங்க எந்த அளவுக்கு உழைப்பு முயற்சி போடுறீங்களோ அதுக்கப்புறம் அது அந்த வேலையை பார்த்துக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இவ்வளவு நேரம் உங்களோட அந்த அனுபவங்கள், உங்களோட அந்த ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க, கேட்க அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா வந்து இருந்தது. நிறைய விஷயங்கள் நாங்களுமே புதுசா வந்து கத்துக்கிட்டோம்னா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, உங்களோட வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா.
1: நன்றி நன்றிண்ணா. ஸோ நாம இவ்வளோ நேரம் சேலம் அம்மாப்பட்டியில் கேஎஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிரியாணி ஷாப்பை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க நம்ம சரவணகுமார் ப்ரோ கிட்ட அவரோட அனுபவங்களை நம்ம அப்படியே வந்து பேசணும். கேக் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால நான் உங்ககிட்ட டாடாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இன்னொரு ஸ்பெஷலான சேலத்தின் உங்கள் நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சுவாரஸ்யமான தலைப்புகள் மற்றும் நாட்டு நடப்பு விஷயங்களை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருப்போம். நேயர்களோட கருத்துக்களையுமே நம்ம வந்து கேட்போம் இல்லையா. அந்த வகையில இன்னைக்கு எந்த தலைப்பின் கீழே இந்த ஒரு மணி நேரம் நம்ம பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசோன் படலத்தை காப்பது இன்றைய தேவையா இல்ல நாளைய உயிர் வாழ்விற்கான கட்டாயமா அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த ஒரு மணி நேரம் நம்ம சுவாரஸ்யமா பேச போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஓசோன் படலம் அப்படினா என்னன்னா, பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு படலம். சோ அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதனால நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு எனக்கா யோசிச்சு பார்த்துருப்போமா? கண்டிப்பா கிடையாது. சோ சூரியன் கிட்ட இருந்து நேரடியா வரக்கூடிய அந்த யூவி ரேஸ், புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம சருமத்துல நேரடியா பட்டுச்சு அப்படின்னா தோல் நோய்கள் மற்றும் தோல் வியாதிகள் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக தான் அந்த ஓசோன் படலம் அந்த யூவி ரேஸை டைரக்டா நம்ம மேல அட்டாக் ஆகாம தடுக்குது. ஸோ இதை வந்து காக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இது எதனால் அழியுது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், ஸோ இந்த எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதனால தான் இந்த யூவி ரேஸ் வந்து நமக்கு டேமேஜ் ஆகுது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இந்த குளோபல் வார்மிங்குமே இதுக்கு ஒரு மிகப்பெரிய எஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் மற்றும் இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம், ஸோ ஒரு சமுதாயத்தில் இது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது மற்றும் இதன் காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில் சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ப மக்களின் குரல், சமுதாய அணுவி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சலூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி, திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சுற்றுச்சூழலுக்கு மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
2: அதை பாதுகாக்கிறது, அதை வளர்க்கறது, அதை உருவாக்குறது நம்மளோட கடமை தான் இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் குருநகப்பட்டியிலிருந்து கஸ்தூரி பேசுறேன்.
2: கஸ்தூரி அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க?
2: ஓகே ஓகே. நான்
5: நல்லா இருக்கீங்களா?
2: நானுமே அருமையா இருக்கேண்ணா.
5: நம்ம நிலையத்துல எல்லாரும் நலமா?
2: அனைவருமே சூப்பரா இருக்காங்கண்ணா.
5: சந்தோஷமே. அதாவதுங்க, இன்றைய காலகட்டத்துல வந்துங்க இந்த ஓசோன் வாயு அப்படிங்கிறது நம்ம போர்வை, நாம எப்படி போர்வை போட்டு கொடுக்கணுமோ நம்மளை பாதுகாப்பு, அந்த மாதிரி வந்து ஒரு 50 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கிறதா சொல்றாங்க. பூமியை சுற்றிங்க, அது வந்து ஒரு 25 கிலோமீட்டர் அடர்த்தியில இருக்கிறதாக சொல்றாங்க. இதுல வந்துங்க எப்படி இது இதுக்கு கெட்டு போகுதுங்க அப்படின்னா, முக்கியமா புகைதான். வாகன போக்குவரத்தினுடைய புகை அந்த ஓசோன் வாய்வு வந்து அதனுடைய அடர்த்தி குறைச்சு அதுல ஓட்ட விழுகிற மாதிரி பண்ணிருக்கு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஆராய்ச்சியாளருங்க. அப்படி வரும்போது வந்து அந்த புற உலக கதிர்கள் வந்து நேரடியா பூமியில விழுது அப்படின்னா அந்த இடத்துல தீ கூட பிடிச்சிடும் சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இன்னைக்கு எப்படி அப்படின்னாங்க, கண்டிப்பா இந்த போக்குவரத்துகளை கொஞ்சம் குறைச்சு புகை அதிகமா வராம இருக்க மின்சார ரயில் எப்படி அமைச்சிருக்காங்க அந்த மாதிரி மின்சாரத்திலயே ஓடுற மாதிரி செய்யலாமுங்க. இப்ப போக்குவரத்துல ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போறதெல்லாம் மிதி வகையில போடலாம்.
2: கண்டிப்பா
5: போயிட்டு இப்ப என்ன ஒரு படம்க்கு போறது கூட மிதி வகை கட மாட்டாங்க, எல்லாம் வகையில போறாங்க. புகைதான் ரொம்ப அதிகம், அதனால இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி அதோட நம்ம ஏராளமா மரங்கள் வைக்கணும். மரம் வைக்க நிறைய இடம் இருக்கு நம்ம நாட்டுல, நல்ல மரங்களை வச்சு உண்டு பண்ணி நான் அந்த கார்பன் டை ஆக்சைட வந்து உறிஞ்சிருக்கு, அது பிராண வாய்ப்பு கொடுக்கறதா சொல்றாங்க மரங்கள். எல்லா வகையிலையும் நாம வந்து ஓசோன் வாயுவை காப்பாற்றணும் அப்படின்னா, அந்த மண்டலத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நாம செய்யக்கூடிய காரியம் இந்த புகைகளை குறைக்கணுங்க, மரங்களை அதிகமா வச்சுண்டு பண்ணணும். இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னா நம்மளுக்கு மட்டுமல்ல பிற்காலத்திலே வர்றவர்களுக்கு நாம நல்ல முறையில காப்பாற்றி வச்சதாக ஒரு அர்த்தம் இருக்குங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா. நான் நன்றி, நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
5: நன்றி.
2: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. ஸோ இந்த மிதிவண்டிகளை பயன்படுத்துறது மூலிமா நமக்கு இந்த புகை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் மரங்களை அதிகபட்சமாக நடணும், அது மூலியமாக நமக்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படின்ற அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இதுவுமே ஒரு உண்மையான விஷயம்தான் இல்லையா? இப்போ சின்ன ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, அங்கே போய் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, வண்டி எடுத்து பெட்ரோல் போட்டு, ஸோ அதுக்கு நமக்கு ஏகப்பட்ட டைம் ஆகும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ஒரு மாசுபாடும் ஏற்படும் அந்த இடத்துல. ஸோ அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நடந்து போகலாம் முடிஞ்ச அளவுக்கு, இல்லைன்னா இந்த சைக்கிள் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாமே நமக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயங்கள். இதன் மூலிமா ஓசோன் லேயர் பாதிக்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த முடியும். முழுமையாக தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு முதல் படியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தொடர்ச்சியாக இந்த ஒரு தலைப்பின் கீழே இன்னும் நிறைய நேயர்கள் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேக் டு பேக்ல 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: முக்கியமா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே இன்னைக்கு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் பாமிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர்னா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படிப்பா இருக்கீங்க?
1: நானுமே ரொம்ப சூப்பரா இருக்கேனா.
2: ரொம்ப சந்தோஷம். அதாவது நாளைய தேவை அப்படின்ட்டுதான்ப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா இயற்கை வளங்கள் எல்லாமே நம்ம பாழ் அடிக்காம நம்ம கரெக்டா பொறுப்பா இருந்தோம் அப்படின்னா நாளைய தேவை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி நம்ம சிறப்பா செயல்பட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ மாதிரி எல்நினோ அப்படிங்கிற கண்டிஷன் நமக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. நேபாளத்துல பாருங்க, அந்த பனிப்பாறை உருகி கீழே ஃபிளட் மாதிரி எல்லாம் வந்து நிறைய டிசாஸ்டர் அப்படிங்கறதும் ஏற்பட்டிருக்காது. அப்படிங்கும் பொழுது நம்ம அன்னைக்கு செயல்படாதது, சரியா செயல்படாததுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்ம பாதிப்பு அப்படிங்கறத அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு கார் பூலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணி ஒரு பொதுவா ஒரு 10 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா தனித்தனி வாகனம் எடுக்காம மொத்தமா ஒரு வாகனமாக சேர்ந்து எடுப்பது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி டிவி சாரி ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கறது தேவையான சமயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது, ஒரு 4 மணி நேரம் ஆஃப் பண்ணி வைக்கிறது, ஏசியக்குள்ள நைட்டு ஃபுல்லும் ஓட விடாம அணைச்சு அணைச்சு ஓட விடுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கறத செய்யலாம். நிறைய பேர் சொல்றாங்க இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படிங்கறத சில பேர் எரிக்கிறாங்க. அந்த எரிக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓசோனுக்கு போய் அந்த ஓசோன் படத்துல ஓட்டை அப்படிங்கறது கூட விழுதுன்னு. ஸோ நம்ம பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே செயல்பட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் என்விரான்மெண்டா மாசுபடாம தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சின்ன குழந்தைகளுக்கு டீச்சர்ஸ் வலியுறுத்துறாங்க, எப்பொழுதுமே பொறுப்புணர்வோட இருங்க, நிறைய செடிகள் வளருங்க, செடிகளை மரமா வளர வரைக்கும் பராமரிங்க, அதே மாதிரி மரங்களை வெட்டாதீங்க, அதே மாதிரி நம்ம பொது போக்குவரத்து வாகனங்களை யூஸ் பண்ணணும், பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட நம்ம சைக்கிள் யூஸ் பண்ணலாம், அல்லது நடந்து போகலாம். இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது நல்லது. நான் ஒத்தை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல, நான் ஒத்த நடக்கிறேன், அதனால என்ன பெருசா மாற்றம் வரப்போகுதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் பொறுப்புணர்வோட இது மாதிரி யோசிச்சோம்னா சமுதாயமா பெரிய மாற்றம் அப்படிங்கறத பண்ணலாம். சமுதாயமா பெரிய மாற்றத்தை இப்போ பண்ணோம்னா எதிர்கால சந்ததியினர்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இருக்காது. பொறுப்புணர்வோட மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் செயல்படுவது அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான ஒரு தேவையான ஒரு விஷயம், காலத்தின் கட்டாயம் அப்படின்னு கூட சொல்லுவேன்ப்பா.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நான் நன்றி, நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
2: தேங்க்யூ சோ மச் பா, பை பை.
1: ஓகே, காட்பாடியில இருந்து சந்திரசேகரனா இன்னைக்கு நம்ம கூட அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. ஸோ அவர் முக்கியமாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன லைஃப் மாடிஃபிகேஷன் மூலயமா நம்ம ஒரு ஒருத்தரும் அதை செஞ்சோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் இவங்க இப்படி இருக்காங்க, சரி நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கடைக்கு போகிறது அப்படின்னா நடந்து போகிறது, ஒரு குரூப்பாக போகிறது அப்படின்னா ஒரே வண்டியில் போகிறது, இல்லை பொது வாகனங்களை யூஸ் பண்ணுறது, இதன் மூலயமா நம்ம அதிகமாக அந்த புகை வெளியேறத தவிர்க்க முடியும். அதனால இந்த ஓசோன் லேயர் பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்மால குறைக்க முடியும். அண்ட் இது வந்து நாளைய உயிர் வாழ்வுக்கு கட்டாயமான ஒண்ணு, இப்ப நம்ம செய்யற ஒரு ஒரு விஷயமும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட சந்திரசேகரனா பகிர்ந்துகிட்டாரு. ஸோ தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய நேயர்களோட நம்ம அவங்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. சாந்தகுமாரோட விழிமூடி அப்படின்ற பாடலும், நரேஷ்குமாரோட ஏண்டி புள்ள அப்படிங்கிற பாடலும் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 100
0: வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: என்னடா அவங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு.
5: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
4: நீ யாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல.
5: எனக்கு இன்டர்வியூ போகிறதே பிடிக்காதுரா.
4: ஏண்டா?
5: இல்லை, 4 பேர் கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரா, அதான்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: என்ன தலைப்பின் கீழ நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசோன் படலத்தை காப்பது இன்றைய தேவையா இல்ல நாளைய உயிர் வாழ்விற்கான கட்டாயமா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இந்த தலைப்பின் கீழ இன்னைக்கு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: நாளைய உயிர் வாழ்வதற்கான கட்டாயமா அப்படிங்கிற கேட்டு ரெண்டையுமே சேர்த்து நான் சொல்லுவேன்.
1: என்னங்க
2: நாளைய உயிர் வாழ்வதற்கான கட்டாயம் கூட, ஏன்னா ஒரு பாடல் பாடல் பாட முடியாங்கன்னா அந்த வரியில மட்டும் சொல்றேன். ஆதாயம் மேலே ஆதாரம் கீழே ஆனந்த உலகம் நடுவே நிலை அப்படிங்கிற நிலைமை நாம போறணும்.
1: என்னங்க
2: அந்த பாட்டு வரி உங்களுக்கு தெரியும், அதை நான் பாடக்கூடாதுல்ல, அதாவது சமுதாயம் இல்லை, அதனால புரிஞ்சு சொன்னேன்.
1: என்னங்க
2: அதாவது பெட்ரோல் டீசல் போட்டு ஒவ்வொரு வீட்டு பறக்குறாங்க பாருங்க. முதல்ல எல்லாம் பொது போக்குவரத்துல அதுன்னு போனதெல்லாம் போய் எல்லாம் கடன் வாங்கியாவது காரு ஸ்கூட்டர்ல எல்லாம் அதுல போன மாதிரி இல்லைன்னு பெட்ரோல் டீசல் போட்டு பறக்குறாங்க. பார்த்தா ரோடுல இது ஓசான ஓட்டை அப்படிங்கறது நம்ம இந்திய நாட்டுல வானம் உலகம் முழுவதுக்கு வானம் ஒண்ணுதானே. எல்லாரும் போக போசன் வானம் வந்து மோசம் போறோம், அது வந்து போட்ட பெருசாகிட்டே போறது யாருக்கு தெரியாம என்ன தெரிஞ்சாலே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. அது இன்னைக்கு வெப்பத்துக்கே பாத்தீங்கன்னா வெயில்ல அதனால பாதிக்கப்படுறது நம்ம உடம்புல நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயத்துல ஆகாயம் பார்த்து என்ன நம்ம நிலம் பாதிக்கப்படுற நாம நம்ம உடம்புலயே அந்த 5 மணி நீர் நிலம் நெருப்பு காற்றாக இருக்குங்கிறாங்க. அப்புறம் நம்ம உடம்பு அதே மாதிரி பாதிக்கணும்ல
1: கண்டிப்பா.
2: அத எல்லாருமே ஒரு தனி மனுஷன் வச்சுக்கோணும். பொது போக்குவரத்து நான் நிறைய வலியுறுத்தி இருக்கிறத பொது போக்குவரத்துல வந்து இப்போ பேட்டரி காரு மின்சார கார்லாம் வந்துச்சு. அதே போல ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து பேட்டரினாலான காரு மின்சாரத்தினால இயங்க இதுல பயன்படுத்த ஆரம்பிச்சாதான் இந்த பாதிப்பு இப்போ குறையறதுல எதிர்கால நாளைய உயிர் வாழ்வதற்கான கட்டாயமாக அது வர்றதுக்கு நல்லா இருக்கும். அதை செய்வாங்களா பொதுமக்கள் கையில தான்
1: இருக்குது.
2: எல்லா வேலையும் எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கான வானம் இப்படி

0: மோஷன் ஓட்டு பல விதத்திலயும் அது வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறேன். பொதுமக்கள் மாறுறாங்களா அப்படின்னு பாக்கோம், உலகம் முழுக்க இருக்கிற பொதுமக்கள். ஏன்னா வானம் எல்லாருக்கும் உலகத்துக்கு எல்லாம் புது தானே.
1: இது
0: நான் வலியுறுத்திக்கிட்டே இன்னும் இந்த மாதிரி கேட்டீங்களா, இதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்ல போறேன். பேட்டிக்கார் குமார்கள், சர்க்கார் குமார்கள், பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் அதிகமாயிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் வரகாலத்துக்கு கிடைக்கும் சொல்லவும் முடியாது. அதான் நான் சோனா பன்மொழி மூலமாக உலகத்துக்கே ஆனது சொல்றீங்க. ஸ்ரீஹரணி,
1: நன்றி. நன்றி. நான் உங்களோட கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா கால் பண்ணி அவரோட கருத்துக்களை வந்து ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டாரு. ஸோ கண்டிப்பா தனி மனிதனோட மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ஸோ இந்த ஒரு தலைப்பின் கீழே தொடர்ச்சியா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். இப்போ உங்களுக்காக இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வந்துருங்க, ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். என்ன தலைப்பின் கீழே இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லாக நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஓசோன் படலத்தை காப்பது இன்றைய தேவையா இல்லை நாளைய உயிர் வாழ்விற்கான கட்டாயமா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். சேலம் இரும்பாலையிலிருந்து நேற்று எழுநேரத்தில் நினைத்து நலமா இருக்கீங்களா? நேர்கள் அன்பு சுந்தர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. எழிலரசி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்பா.
1: ஓகே ஓகே அக்கா.
2: மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு எடுத்திருக்கீங்க இன்றைய காலகட்டத்துக்கு.
1: கண்டிப்பா அக்கா,
2: வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். தலைப்புக்கு வந்துடுறேன். டாபிக்
1: அக்கா,
2: ஓசன் படலம், அதாவது புற ஊதா கதிர்கிட்ட இருந்து நம்ம வந்து காக்கிறது, காக்கிறது சூரிய ஒளி வந்து நேரடியா இல்லாம இருக்கிறது வெளியே, அதாவது அது வந்து வளிமண்டல அடுக்கு வந்து மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் இந்த மாதிரி நிறைய அடுக்குகள்லாம் இருக்கு. அதனால அதுல அதுக்கு அப்புறமா அந்த மண்டலம் அதுக்கு முன்னாடி இருக்கிறதா வந்து ஓசன் படலம்ன்றதுதான் நம்மள வந்து வெயில தாக்குறது நேரடியா இல்லாத அளவுக்கு நம்ம பாதுகாக்குது. ஏற்கனவே மாசு கட்டு மாசு அடைஞ்சு காற்று மாசு அடையதுனால இதாயிருது ஓட்டை போட்டிருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம் நியூஸ்ல எல்லாம் கூட. அதுல இருந்து நம்ம பாதுகாக்கிறது இன்றைய சூழல் மட்டும் இல்லாம வரும் காலங்களும் தலைமுறைகள் அடுத்ததுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து பாதுகாப்பா இருக்கணும்.
1: கண்டிப்பாக்கா,
2: ரெண்டுமே அவசியமானதுன்னு நான் டாபிக் முடிச்சுக்கிறேன்பா.
1: ஓகே ஓகே அக்கா, கண்டிப்பா ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது.
2: நன்றி, வணக்கம்.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலரசி அக்கா கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ ஓசோன் படலத்தை பாதுகாக்கிறது இன்றைய தேவைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், நாளைய உயிர் வாழ்க்குமே ஒரு கட்டாயமான விஷயம்தான். ஸோ அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதாவது ஏர் பொல்யூஷன் ஆகட்டும், வாட்டர் பொல்யூஷன் ஆகட்டும், இது ரெண்டையுமே தவிர்க்கிறதுக்கு நம்மளால என்ன விஷயங்கள்லாம் முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம். அதில் முதல் விஷயமா வாகனங்கள் பயன்பாட்டை குறைக்கணும். அது மட்டுமே இல்லாமல் இந்த தண்ணீர் பயன்பாட்டையும் சிக்கனமாக பயன்படுத்தணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு தலைப்பில் நம்ம பார்த்தோம்னா, ஓசோன் படலத்தை காப்பதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவசியமாக இருக்குது. அதில் நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக இது பண்ணணும். இதுதான் இந்த தலைப்பின் இதுவாக இருக்குது. ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியில் டாடா பாபாய் சொல்லிவிட்டு மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான தலைப்போட எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. தினமுமே ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். இன்றைக்கும் நம்ம வந்து பேச போகிறோம். உங்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி ஏதாச்சும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி சொல்லுங்கள் நாகராஜ் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நான் வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அதாவது மருத்துவர்கள் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றியும் பேசலாம். உங்களுக்கு இருக்கிற ஹெல்த் சம்மந்தமான டவுட்ஸை நீங்கள் வந்து நம்ம நிலையனுக்கு மெசேஜ் கூட பண்ணலாம். நம்ம நிலையன் 9787-7007. இன்னைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது தலைவலி. டெய்லியுமே தலைவலி இப்போ வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த தலைவலி வரவங்க, தலைவலி வந்துட்டா அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸே இருக்காது. அந்த சமயத்தில் எப்படா அந்த தலைவலி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ இந்த தலைவலி போகிறத தாண்டி இது எதனால் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் அந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஒன்று, நம்மளுடைய கண்ணுக்கு வந்து அதிகமான ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா தலைவலி வந்து வரலாம். அதிக நேரம் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எதையாச்சும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருக்கிறோம் அப்படி இருந்தாலுமே. இன்னொன்று, கூட்டம் ரொம்ப அதிகமான க்ரௌட் இருக்குது அந்த இடத்துல சும்மா போயிட்டு வந்தாலே தலைவலி வந்துடும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ ஒரு டைம் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி க்ரௌடு இருக்கிற இடத்துக்கு வந்தால் தலைவலிக்குது அப்படின்னா, நீங்கள் தலைவலி வரக்கூடாத மாதிரி நிறையா தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் அப்படியே மூச்சை ஆழ்ந்து விடுறது அந்த கூட்டமான சமயங்களில். ஸோ அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஆக்சிஜன் உங்கள் உடம்புக்கு கிடச்சி அந்த தலைவலி வந்து வராமல் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் கூட்டத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கூட்டத்தில் போனாலே தலைவலி வருதுன்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம். இன்னொன்று வந்து ரொம்ப அலைச்சல். நார்மலாக ரொம்ப நேரம் வந்து நாள் முழுக்க அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், ஒரே விஷயத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஈவினிங் டைமில் தலைவலி வந்து வர்றது பாசிபிள். ஸோ இது எப்பயாச்சும் வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் டெய்லி தலைவலி வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும், என்னடா தினைக்கு தான் தலைவலி வேறு வந்துடுது அப்படின்னு. ஏன்னா தலைவலி இருந்தால் நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியாது, சோர்வு தான் வந்துருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட
0: கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய் இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம் ஓமலூர் மெயின் ரோட் சேலம்

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன

0: அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்ற சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்பதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்துல இருந்தாரு இந்த காலகட்டத்துல. இப்ப வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்துல நீதிபதியா அவர் இருக்கும்போது, நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து அனுப்பலாம். தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் சித்த மருத்துவர் தங்கதுரையா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. சித்த மருத்துவத்துடைய சிறப்புகள் பற்றியும், அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணலாம், எப்படியான வாழ்க்கை முறை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்காரு. இன்றைக்கும் இணைஞ்சிருக்கிறாரு. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா அந்த வெற்றிலை இருக்கு இல்லைங்களா, நம்ம தாத்தா பாட்டிலாம் அந்த வெற்றிலை போடுவாங்க, இதனால் ஒருத்தருக்கு பெனிஃபிட் கிடைக்குமாங்க ஐயா? அது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். வெற்றிலை சாப்பிட்றதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, வெற்றிலை மெல்றதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது, எதனால் முன்னோர்கள் வந்து அந்த வெற்றிலை பாக்கு போடுற ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாங்க ஐயா?
1: கண்டிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, வெற்றி இலை, வெற்றி வெற்றிலை இல்லை, வெற்றி தரும் இலை. அதனால் இப்போ நம்ம பூஜைகளை வைக்கிறோம், எல்லாம் வெற்றிலை இல்லாத பூஜை இருக்கா? எல்லாத்துல இருக்கு வெற்றிலை பாக்கு வச்சுக்கிறோம். அவ்வளோ முக்கியமானதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு காரணம், அந்த வெற்றிலை பாக்கு ப்ளஸ் வந்து சுண்ணாம்பு தடவி தாம்பூலம் தரிக்கும் பொழுது நம்ம பிளட்டினுடைய பிஹெச் லெவல் மாறும். ஒரு நீர் குடிக்கிறோம்னு வச்சுங்க, அதனுடைய பிஹெச் லெவல் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.5 to 7 மேலே பிஹெச் போனால் அல்கலைன்னு சொல்கிறோம். இப்போது சுண்ணாம்பு சத்து சேர சேர நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிஹெச்சினுடைய அளவு அல்கலைனாக மாறும். அசிட்டிக்காக இருந்தால் நோய், அல்கலைனாக இருந்தால் ஆரோக்கியம் ஆச்சுங்களா? அப்போ அந்த சுண்ணாம்பு என்ன பண்ணுதுன்னா மிக நுண்ணிய கிருமிகளை அழிக்க வல்லது. இப்போ வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க தெரியுமா, தை மாதம் ஆனால் இல்லை பருவநிலை மாற்றத்தின் காரணமாக வெள்ளை அடிப்பாங்க. எதுக்குன்னாக்கா கிருமிகள் மூலம் தாக்குதல் வந்துடக்கூடாது, பூச்சி புழு அண்டாமல் இருக்கும் கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த சுண்ணாம்பு என்ன பண்ணுச்சுன்னா கிருமி அழித்து கிருமிகளினால் மூளை தாக்குப்படுவதை தடுக்குது. அப்போ இந்த மூன்று வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு துவப்பு சத்து காரச்சத்து சுண்ணாம்பு சத்து போய் எல்லா உறுப்புகளுக்கும் பலம் கொடுக்கறதா இருந்தது. அதனால் அந்த வகையில் அது மூளைக்கான ஆரோக்கியத்தை தொடர்புடையது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்தி அடைப்பில் மகாலட்சுமியாக சொல்லுவாங்க வெற்றிலையை, அந்த புருவ பொட்டில் வச்சுப்பாங்க தெரியுமா, அந்த நுனியை கிள்ளி காம்பை தூக்கி போட்டுட்டு நுனியை கிள்ளி இரண்டு புருவ பொட்டுக்கல்லையும் அந்த வெத்தலை நுனியை கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க.
0: கண்டிப்பாங்க ஐயா, இந்த ஒரு தகவல் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

கிழமை கென்றுமே பரிசு இருக்கு. அதையும் நீ கொஞ்சம் உணர்ந்து கொள்ள. உன்னை தடுக்க, உன்னை தடுக்க, உன்னை தடுக்க ஆயிரம் எல்லை உன்னை எதுக்காய் எவனும்.

0: மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இந்த நேரத்துல என்ன ஒரு விஷயத்த பேசுவோம் அப்படின்னா, நம்மளுடைய மென்டல் ஹெல்த், மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். நம்ம உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றது தெரியும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு

0: உணவு முறைக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்குது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தோட. அதாவது குடல் ஆரோக்கியத்திற்கும் மூளைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. சில வகையான உணவுகள் மன அழுத்தத்தையும் கவலையும் அதிகரிக்க செய்யும். அது ஏன் நகராட்சி அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது அல்ட்ரா ப்ராசஸட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிதீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அது என்ன நகராட்சி? அல்ட்ரா ப்ராசஸட் ஃபுட்ஸ். ப்ராசஸட்னா என்ன, அது என்ன பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு தக்காளி இருக்குது, அதை வந்து ஒரு டேபிள் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு எத்தனை நாள் அது அழுகாமல் இருக்குன்னா நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழுகிடும். ஆனால் இதே தக்காளியை வச்சு தான் பொட்டேட்டோ சாஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ சிப்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது எதை வச்சு பண்ணுறாங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு அந்த சீவி அதில் தான் வந்து போடுவாங்க. இப்போ அந்த உருளைக்கிழங்கை நம்ம வந்து அப்படியே வைக்கிறோம் அப்படின்னா எத்தனை நாள் கிடாமல் இருக்கும், ஒரு 2 டேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கெட்டுரும். ஆனால் இப்போ அந்த சிப்ஸ் எத்தனை நாட்களாக கெடாமல் இருக்குது, அந்த சாஸ் இருக்குது இல்லைங்களா, டொமேட்டோ சாஸ் அது எத்தனை நாட்களாக கெடாமல் இருக்குது. தக்காளி ஒரே நாளில் அழுகி போயிடும், ஆனால் அந்த சாஸ் ஒரு 2 மாதத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி கெடாமல் வந்து இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொருள் கெடாமல் இருக்கிறதுக்கு, அதுக்குள்ளார இருக்கிற தக்காளியும் உருளைக்கிழங்கும் கெடாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஆட் பண்ணுற விஷயங்கள் சில கெமிக்கல்ஸ், இதுதான் வந்து அது ப்ராசஸட் பதப்படுத்தப்பட்ட உணவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கெடுதல். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மனச்சோர்வு ஏற்படுத்துது, டிப்ரெஷன் ஏற்படுத்துது, மூளையோட செயல்பாட்டை பாதிக்குது. ஸோ இதனால தான் வந்து அந்த ப்ராசஸட் ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதிகப்படியான சர்க்கரை சேர்த்த உணவுகள் எப்படி நம்ம வந்து மென்டல் ஹெல்த்தை சரியாக வச்சுக்கிறது சாப்பிடக்கூடாதோ, அல்ட்ரா ப்ராசஸட் ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் ப்ராசஸட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து பிஸ்கெட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸட் தான். இன்னும் நிறைய உணவுகள் சொல்லலாம், நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை புத்தகம் வந்து வாங்கி படிக்கலாம், எந்தெந்த உணவுகள்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா அவங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு.
2: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
1: நீயாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல.
2: எனக்கு இன்டர்வியூ போகிறதே பிடிக்காதுரா.
1: ஏண்டா?
2: இல்லை, நாலு பேர் கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரா, அதான்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, வசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: முக்கியமா இருக்க நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியம் தான். அந்த ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு விஷயங்களுமே வந்து செய்ய முடியும். அப்படி ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. அதனால் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துகளில் பழைய கால உணவுகள், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பழைய கால, அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வைத்திய முறைகள், உணவு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு பகுதி தான் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள். மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல ஏற்காட்டிலிருந்து நம்ம கூட ஒரு அக்கா இணைஞ்சிருக்காங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா உங்க பேருங்கக்கா?
7: பழனிமா.
6: அக்கா இங்க ஏற்காட்டில் எத்தனை வருஷமா அங்கா இருக்கீங்க?
7: நாங்கள் இத்தனை வருஷமா அங்கே தலைச்சோல தான் இருந்தோம், இப்போ 5 வருஷமா கீழே காசிகளில் இருக்கும்.
6: சரிங்கக்கா. அக்கா இங்கே தலைவலி அப்படின்னா ஏற்காட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த ஆவி பிடிக்கிறத பற்றி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் தலைவலிக்கு எந்த மாதிரியான வைத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க?
7: ஆமாம், ஆவி பிடிப்போம்.
6: அக்காவும் தலைவலிக்கு வந்து ஆவி தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அக்கா இங்கே அது எப்படிங்க, அது கொஞ்சம் விலாவரியாக வந்து சொல்கிறீங்களா அக்கா, எந்த மாதிரி அந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க?
7: அது இது எலுமிச்சை இலை, கொய்யா இலை, தயலை இலை மூணும் போட்டு ஆவி பிடிப்போம்.
6: அக்கா கொஞ்சம் இந்த ஆவி பிடிக்கிறத கொஞ்சம் விலாவரியாக வந்து சொல்கிறீங்களா அக்கா, எப்படி வந்து படிப்படியாக வந்து பிடிக்கணும் அப்படின்னு?
7: கொய்யா இலை, எலுமிச்சை இலை, அது தண்ணியில் கொதிக்கி விட்டு, இப்போ கம்பளி எல்லாம் இருக்குது இல்லை, அது தண்ணியை நல்லா கொதிக்கி விட்டு உள்ளே வச்சு நம்மளும் உள்ளே உட்காருந்து அது வந்து எல்லாம் முக்காட்டும் போல நம்ம மேலே எல்லாம் தண்ணி வேர்வு தண்ணி எல்லாம் அப்படியே கொட்டும், அது சளியெல்லாம் போயிடும்.
6: கண்டிப்பாங்கக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. அதாவது எப்படி வந்து ஆவி பிடிக்கணும், அதுக்கு வந்து என்னென்ன பொருட்களை வந்து பயன்படுத்துவாங்க, அதே மாதிரி வந்து அது எப்படி வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விலாவரியாக வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க ஏற்காட்டில் இருந்து பழனியம்மாக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. அக்கா வந்து சொல்லும்போது ஒரு 3 முக்கியமான ஒரு பொருட்களை வந்து சொன்னாங்க. ஒன்று வந்து எலுமிச்சை இலை, அதுக்கப்புறம் கொய்யா இலை, அதுக்கப்புறம் தைல இலை. இந்த தைல இலை பார்த்திங்க அப்படின்னா ஏற்காட்டில் மேக்ஸிமம் வந்து கிடைக்கும். இப்போ இந்த 2 இது போடலை அப்படின்னாலுமே தைல இலையை போட்டு ஆவி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம கூட வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. அடுத்து 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் லேசாக லேசாக நிகழ்ச்சி பெண்களுக்கான ஒரு சூப்பரான நிகழ்ச்சி வரப்போது. தொடர்ந்து நம்மளுடைய சோனா எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுகிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்பலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டைம்ல நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்ம வந்து நம்ம தாத்தா பாட்டி நம்மளுடைய அப்பா அம்மா ஸ்டார்டிங்கில் சாப்பிட்ட ஒரு உணவை தான் சாப்பிட்டுட்ருக்கோமானா இல்லை. இன்றைக்கி இப்போ காலையெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த உணவுக்கும் நாம் சாப்பிட்ற உணவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போலாம் அவங்க காலையில் எந்திரிச்சதும் என்ன சாப்பிட்றாங்க எல்லோரும் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், டீ காஃபி அந்த மாதிரி தான் குடிப்பாங்க. ஆனால் நம்ம தாத்தா பாட்டி அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சதும், அதாவது அவங்க இப்போலாம் வந்து குடிக்கலாம், ஆனால் ஸ்டார்டிங் டைமில் அவங்க வந்து ஒரு யங்ஸ்டராக வாழ்ந்துட்டுருக்க சமயத்தில் அப்படி குடிச்சிருப்பாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ அவங்களுடைய உணவு முறையும் இன்றைக்கி வந்து நமக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. நாம் கொடுக்கறதான் அவங்க வந்து சாப்பிட்றாங்க. ஆனால் அப்போ அவங்க வந்து அந்த களி கம்மஞ்சோறு அப்படின்னு சாப்பிட்டுருந்த டைமில் அந்த மார்னிங் வந்து அந்த பழைய சோறு தான் வந்து அவங்க குடிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த காலையில் டைமுக்கு ஏற்ற ஒரு உணவாக இருந்தது. ஸோ மதியமும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆரியம், ஆரிய தோசை அந்த மாதிரி நிறையா சாப்பிடுவாங்க. ஈவினிங்கும் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அவங்களுடைய ஈவினிங் உணவெல்லாம் 7 மணிக்கு சாப்பிட்டு 7.5 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. காலையில் 3.5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் 7.5 மணிக்கு தான் நிறைய பேர் வந்து எழுந்திரிக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் 3.5 மணிக்கெலாம் காலையில் எழுந்திரிச்சு அவங்க அந்த 3.5 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய காட்டு வேலைகள், வீட்டு வேலைகள், ஸோ அதெல்லாம் தான் செய்வாங்க. மாடை பிடிச்சி கட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு காலையில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலைகளை பார்ப்பாங்க. அதுவும் எங்கே போனாலும் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். சைக்கிள்லாம் வரதுக்கு முன்னாடி கூட, இப்போ எங்கள் அப்பாவோட டைம், எங்கள் தாத்தாவோட டைம்லாம் சைக்கிள் வந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி சைக்கிள் கூட அவ்வளோவா எல்லாருக்கிட்டையும் வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ரொம்ப ஸ்பீடாக நடப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நான் ரேராக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி மதுரை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய வீடியோ, ரியல் வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் அந்த பீப்புள்ஸ் நடக்கிறதெல்லாம் ஒரு 1950s அந்த ஒரு டைமில்

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நம்ம முன்னாடி கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கிறேன் கூட. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் இது வாக்கர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோனில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு முக்கியமான ட்ரிக் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நம்ம விவோ மொபைலில் ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் பின்னிங் என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்க்ரீன் பின்னிங் ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறமா யாருக்கிட்டையாவது நீங்கள் ஃபோன் கொடுக்குறீங்க, கால் பண்ண சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப இந்த ஸ்க்ரீன் பின்னிங் ஆன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபோன் டேயில் ரேப்பை விட்டு வெளியே வர முடியாது. அதில் நீங்கள் ஒரு டைம் பின் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் பாஸ்வேர்டு போட்டால் தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனையே நீங்கள் ஐஃபோனில் எப்படி பண்ணுங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அசசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறமா அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கைடட் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கைடட் ஆக்சஸை தொட்டு அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட்டிங் அப்படின்னு இருக்கும். பாஸ்வேர்டு இல்லைனா பாஸ்கோர்டு செட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை தொட்டு ஃபேஸ் ஐடியை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ் ஐடி ஆன் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா செட் கைடட் ஆக்சஸ் பாஸ்கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறமா உங்களே ஒரு பாஸ்வேர்டு ரெடி பண்ணி தர சொல்லும். அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டை ரெண்டு டைம் போடுற மாதிரி இருக்கும். ரெண்டு டைம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஹோம் வந்து ஏதோ ஒரு ஃபோனோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே நார்மலாக தான் இருக்கும். ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த பவர் லாக் பட்டன் இருக்குல்ல, அதை ஒரு மூணு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பே லாக் ஆகிடும். திரும்ப ஹோம் வந்தால் கூட ஹோம் வர முடியாது, திரும்ப வெளியே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் திரும்ப அந்த ஆப்லேருந்து வெளியே வரணும்னா திரும்ப பவர் பட்டனை, அந்த லாக் பட்டனை மூணு டைம் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் ஐடியை காமிச்சிட்டு அந்த பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் தான் வேறு ஆப்பை ஓப்பன் பண்ண முடியும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஆண்ட்ராய்டு மொபைலில் நிறைய மொபைலில் நான் இதை பார்த்துருக்கேன். ஐஃபோனில் உங்களுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க தி வாக்கரனுடன். இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன்

0: அப்படின்னா அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்றைக்கி நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்பி வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். அதனால் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரனுடன் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்மி 17 5G. ரெட்மி நிறுவனத்திட்டிருந்து வந்திருக்கக்கூடிய 17 அப்படிங்கிற மாடல் தான் இது. இது ஒரு 5G மொபைல். இந்த மொபைலில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. முதல்ல இந்த மொபைலோட டிசைன் ரொம்பவே சூப்பராக யூனிக்காக கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு டூயல் கேமரா வருது, அது கூடிய ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் வருது. பின்னாடி கிட்டத்தட்ட அப்படியே லெதர் டெக்ஸ்சர் மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. முன்னாடி உங்களுக்கு செல்ஃபி கேமரா வந்துடுது. ஓவராலாக டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 17.53 சென்டிமீட்டருக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதாவது 6.9 இன்ச்சுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேவை தாண்டி இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலோட பேட்ரி தான். பேட்ரி அப்படின்னு எடுத்துக்கிறப்ப 7900 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. 7900 mAh பேட்ரினா நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டதுக்கப்புறம் பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா 146 மணி நேரம் பாட்டு கேட்டுக்கலாம். 20 மணி நேரத்துக்கு மேலே வீடியோ பார்த்துக்கலாம். 10 மணி நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா 53 மணி நேரம் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 45 வாட்டுக்கு டர்போ சார்ஜிங்கும் இருக்குது, அதனால் சார்ஜ்லாம் போடுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 25.5 வாட்டுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை யூஸ் பண்ணி மற்ற கேஜெட்டுக்கெலாம் உங்களால் சார்ஜ் போட்டுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பின்னாடி கொடுத்துருக்க கேமராவில் மெயின் கேமரா 50 MP கொடுத்துருக்காங்க. AI டூயல் கேமரா சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடிய ஃப்ளாஷ் லைட் வந்திருக்கு. இந்த ஃப்ளாஷ் லைட்டில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லைட் வந்து 3 கலரில் எரியற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு RGB லைட்டாக கொடுத்துருக்காங்க, ஒயிட்டு ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி பல கலரில் எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 5 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசஸர்னு கூட சொல்லலாம். கேமிங்க்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது ஒரு நல்ல மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 25,000 இல்லைன்னா ஒரு 30,000 இருக்குது அப்படின்னா ரெட்மி 17 5G மொபைல் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டீங்கல்ல, அது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அதாவது இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல மார்க்கெட்ல நிறைய ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு மக்களே. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது இல்ல. அதனால நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. திவாகர் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கேஜெட் இருக்கான்னு பாருங்க, இது இருந்துச்சுன்னா தேடி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் கருத்துக்கள் அனுப்பணும். அது கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ண ட்ரை பண்ணுற மக்களே. இப்போ ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல போறேன். நீங்க ஐபோன் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஐபோன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே வந்து நீங்க சேஃபா யூஸ் பண்றீங்களா, எல்லா பர்மிஷனுமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் அலோவ் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் ஐஃபோனில் புதுசாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்பயோ தெரியாமல் வந்து நான் லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்துட்டேன், ஆனால் அது எப்படி திரும்ப செக் பண்ணுறதுன்னு தெரியலனா இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஐஃபோனில் எந்தெந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க, எந்தெந்த ஆப்புக்கு ஆல்வேஸ் கொடுத்துருக்கீங்க, எந்தெந்த ஆப்புக்கு வைல் யூஸிங் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐபோனோட செட்டிங் ஓபன் பண்ணிட்டு அப்படியே கீழே தள்ளிட்டே போனீங்கன்னா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ள போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்தெந்த ஆப்புக்கு வந்து கேமரா ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும், எந்தெந்த ஆப்புக்கு லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும், இந்த மாதிரி எல்லா ஆக்சஸுமே காட்டும், மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கூட காட்டும். அங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஆப்லாம் இருக்கோ அந்த ஆப் எல்லாத்தையுமே காட்டும். எந்த ஆப்புக்கு நீங்கள் வைல் யூஸிங் கொடுத்துருக்கீங்க, எந்த ஆப்புக்கு நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது எல்லாமே அங்கே பார்த்துக்க முடியும். அங்கே உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு ஆப் வந்து நீங்கள் அலோ கொடுத்துருக்கீங்க இல்லை வைல் யூஸிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை உடனே தொட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நெவர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நெவர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்புக்கு லொக்கேஷன் ஆக்சஸே போகாது. இது ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சிருக்காது, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே பேக் வந்துட்டு கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அங்கே ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட், ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸு, ஹோம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத், கேமரா ஆக்சஸும் இருக்கும். அதெல்லாம் தொட்டு அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச ஆப் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து, தெரிஞ்ச ஆப் இருந்தது அப்படின்னா விட்டுருங்க, தெரியாத ஆப் இருந்தது அப்படின்னா உடனே அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ஃபோனில் உங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு பர்மிஷனும் எனேபிள் ஆகியிருக்காது. இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். உங்களுக்காக சூப்பரான அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா அவங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு.
2: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
1: நீ யாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல.
2: எனக்கு இன்டர்வியூ போகிறதே பிடிக்காதுரா.
1: ஏண்டா?
2: இல்லை, நாலு பேர் கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரா, அதான்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ஆரோக்கியம் தரும் உள்ளூர் உணவு பாரம்பரியத்தின் அடையாளம். விவசாயம் காப்போம், உள்ளூர் உணவே உண்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இதை தொடர்ந்து இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டெக்குரு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க அனுப்பணும். அப்படியே நீங்க வந்து சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த பாடலோட கருத்துக்களும் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா அனுப்பலாம். மக்களே, பாடலோட கருத்துக்களா அது எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னு கேட்கறீங்களா? நீங்க கேட்கிற பாட்டோட பெயர் மட்டும் டைப் பண்ணி உங்க பேரு உங்க ஊர் பேரோட சேர்த்தி நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பணும். 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு மட்டும் நீங்க அனுப்புனீங்கன்னா போதும். வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல இந்த பாட்டு இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு அனுப்புங்க. மக்களே, இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம் வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு புது போன் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம புது ஃபோன் வாங்குற சந்தோஷத்தில் இருந்தாலும் அந்த டைமில் நமக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம பழைய ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் புது ஃபோனுக்கு மாற்றுறது. மற்ற ஃபோட்டோஸு வீடியோஸ் கூட மாற்றிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த வாட்ஸ்அப் இருக்குல்ல, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சேட் அப்படியே பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு மாற்றுறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது ரொம்பவே சுலபமாக வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் சொல்றதை ஃபுல்லா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். உங்க பழைய போன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்க லாக் அவுட் பண்ணாம டெலீட் பண்ணாம அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க புது போன்ல வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி லாகின் பண்ணிடாதீங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, உள்ளே ஓப்பன் பண்ணி லாகின் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பழைய ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே மேலே 3 புள்ளி இருக்குல்ல, அதை தொட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா சாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் சாட்ஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் திரும்ப கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் காட் இட் கொடுத்துக்கோங்க. லொக்கேஷன் சர்வீஸ்லாம் கேட்கும், எல்லாத்தையுமே அலோவ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் புது ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி நம்பர்லாம் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அங்கே வந்து ஒரு கியூஆர் கோடு காட்டும், இல்லைனா ஒரு நம்பர் காட்டும். அந்த கியூஆர் கோடை உங்களோட பழைய ஃபோனில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. பழைய ஃபோனில் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட வாட்ஸ்அப் சாட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ரெண்டு ஃபோனுமே ஒரே ஒரு வைஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெட்ஒர்க்லாம் கரெக்டாக கிடைக்குதா அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. உங்கள் ரெண்டு ஃபோன்லையுமே சார்ஜ் கரெக்டாக இருக்கா, அட்லீஸ்ட் ஒரு 50% 60% மேலேயாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கிறப்ப மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனால் அது ரொம்ப சிரமமாக போயிடும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் சாட்டை பழைய சாட்டை புது ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தட் படி இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க அது வாக்கரனுடன். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.
4: Hey, hold on.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: சோனா FM 107.8 அடுத்து வருவது.
2: இது வாலிப வயசு.

நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். சோ வழக்கம் போல இன்னைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல செம்ம பேசு பொருளா போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல செம்ம பேசு பொருளா இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்னைக்கான கேள்வியை வந்து கேட்போம். ஸோ இன்றைக்கும் உங்ககிட்ட கேட்குறதுக்காக ஒரு சூப்பரான கேள்வியை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வாழ்க்கையில் எது இருக்குமோ இல்லையோ கண்டிப்பாக செலவு அப்படின்ற இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு கணக்கு வழக்கே தெரியாமல் அதிகமாக செலவுலாம் பண்ணுவீங்க அப்படின்றதாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்ஓட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்காக அதிகமான செலவுகள்லாம் பண்ணுவீங்க கணக்கு வழக்கே இல்லாமல் அப்படின்றது தாங்க. ஸோ நீங்களாம் உங்களோட அந்த செலவுகள்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதே கேள்வி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் வாங்க அவ்வளோ பிடிக்கும். ஏதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கேட்குறேன், எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான பொம்மை இருக்குது அப்படின்னா அதை நான் வாங்கி வச்சுப்பேன். அது மட்டும் இல்லாமல் வெளியே எங்கேயாவது போகும்போது அந்தந்த ஊருக்கு போய் சாப்பிட எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நான் கணக்கு வழக்கே பார்க்காம செலவு அதிகமாக பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தில் அதிகமான செலவுகள்லாம் பண்ணுவீங்க கணக்கு வழக்கே இல்லாமல் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்ஓட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்களை சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு கேட்க நான் இங்கே பயங்கர எக்ஸைட்டிங்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான ஃபேரலான விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேங்க. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, பேக் டு பேக்கில் கேட்டு வந்துருங்க.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
2: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
2: தொடர்புக்கு 9994366030.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1959 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862. அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு கணக்கு வழக்கே இல்லாமல் செலவு பண்ணுவீங்க அப்படின்றதாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் எந்தெந்த விஷயத்துக்கு கணக்கே இல்லாமல் செலவு பண்ணுவார் அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.

0: மாலை வணக்கம் மாதவன், எப்படி இருக்கீங்க?
1: வானத்துல ஓட்ட ஒழுங்குச்சே ஊர் பாத்தீங்களா, அதுக்கு எல்லாரும் மக்களும் திரும்பி இந்த பெட்ரோல் டீசல் போட்டு எல்லாம் புகையை கிளப்பி வானத்தை ஓட்ட ஓட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அதையெல்லாம் மாத்தி பேட்டரி காரு மின்சார காரு மாறுவாங்க. பொதுமக்கள் ஒரு போக்குவரத்து அரசு மாட்டிக்கிட்டு இருக்குது மின்சாரம் பேட்டரி பொதுமக்களும் மாறினா இது உலக நலனுக்காக. ஏன்னா எத்தனையோ நாடு இருந்தாலும் வானம் ஒண்ணு தானே, வலியுறுத்துறதுக்காக நான் இப்ப என் வார்த்தைகளை அனைத்து மக்களுக்கும் அன்போடு கேட்டுக்கொள்வது,
2: தொடர்ந்து கால் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிபவை நிகழ்ச்சியிலிருந்து

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

என்னதான் நம்ம லைஃப்ல பட்ஜெட் போட்டு நிறைய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் நம்ம கணக்கே இல்லாமல் செலவு போனோம்ல. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்தெந்த விஷயத்துக்கு கணக்கே இல்லாமல் செலவு பண்ணுவீங்க அப்படின்றதாங்க கேள்வியாகவே வந்து இருக்கு. லாஸ்ட்டாக கூட திருப்பூர்லேருந்து ஆதவனை நான் கால் பண்ணி அவர் சாப்பிட்ற விஷயத்துக்கு கணக்கே இல்லாமல் நல்லா செலவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் கால் பண்ணுங்கள், நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு கணக்கே இல்லாமல் செலவு பண்ணுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர அருமா வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போது விநாயகர் சதுர்த்திலாம் சீரு சிறப்பமாக முடிஞ்சிருக்கேன். விநாயகர் சதுர்த்தியில் நிறைய விஷயங்கள் பயங்கர கிராண்டாக செம்மையாக வந்து பண்ணுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போது எல்லா விநாயகர் கோயிலையும் அன்னதானம் வந்து போடுவாங்க. நானும் பல வாட்டி யோசிச்சிருக்கேன், எப்படி இந்த கோயிலில் போடுற தக்காளி சாப்பாடு மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்போது அன்னதானம்லாம் பயங்கர ஃபேமஸாக வந்திருக்கும். இப்போ நான் எதுக்கு விநாயகர் சதுர்த்தியில் போடுற அன்னதானத்தை பற்றி பேசிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், காரணம் வந்து இருக்குங்க. என்ன அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக சேலமில் இருந்த 13 உழவர் சந்தைகள் இருக்குல்ல, 13 உழவர் சந்தைகள்லையும் மொத்தமாக எவ்வளோக்கு தெரியுமா காய்கறிகள் பணங்கள்லாம் விற்பனை இருக்குது? கிட்டத்தட்ட 1.35 கோடி ரூபாய் அளவுக்கு காய்கறிகள் பழங்கள்லாம் விற்பனை ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பொதுமக்கள்லாம் வந்து காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்கிட்டு போனாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் இப்போ ரீசன்ட் டேஸாக ஒரு விஷயத்த நோட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, ஒரு சில இடங்களில் ஒரு சில பஸ் ஸ்டாப்ஸை வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு 10 அடி 20 அடி முன்னாடியோ 10 அடி 20 அடி பின்னாடியோ வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மக்கள்லாம் வந்து நிறைய இடத்துல என்ன இங்கே கை கட்டின பஸ்ஸெலாம் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ பஸ் ஸ்டாப்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் டிராஃபிக் காரணமாக மாற்றி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் ப்ரீ பிளான்டாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ஸ்க்கு ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் ஏர்லியராக வந்து போங்க, அதுதான் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம 1 by 1 வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் எதுக்காக கணக்கே இல்லாமல் செலவு பண்ணுவீங்க, எந்த விஷயத்துக்காக கணக்கே இல்லாமல் செலவு பண்ணுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பேக் டு பேக்ல 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா அவங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு.
2: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
1: நீ யாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல.
2: எனக்கு இன்டர்வியூ போகிறதே பிடிக்காதுரா.
1: ஏண்டா?
2: இல்லை, நாலு பேர் கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரா, அதான்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்க எந்தெந்த விஷயத்துக்காக கணக்கே இல்லாமல் செலவு பண்ணுவீங்க அப்படின்றது தாங்க இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. அவரு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: இனிய மாலை வணக்கம்.
6: இனிய மாலை வணக்கம். தான் எப்படி இருக்கீங்க?
7: எனக்காகவும்
6: மத்தவங்களும்
7: கிடையாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் கேக்குறாங்க அப்படின்னா 100% வாங்கி கொடுத்துருவோம். நானும் பாத்தீங்கன்னா அது இவ்வளவுதான் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண மாட்டேன். நல்லா வயிற்று சாப்பிட்டுருவேன்.
6: மாசிநாயக்கம்பட்டியிலிருந்து நம்ம சதீசன் கால் பண்ணியிருந்தாரு. அவரும் வந்து அதான் சொல்லியிருந்தாரு, நான் சாப்பாட்டுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேங்க, கணக்கே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. சோ எனக்காகவும் சரி மத்தவங்களுக்காகவும் இப்ப யாராவது பசிதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நான் எவ்வளவு இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா சூப்பரான ஒரு விஷயமா வந்திருக்கல. சோ நீங்களும் சொல்லுங்க, நீங்க எந்தெந்த விஷயத்துக்கு கணக்கே இல்லாம செலவு பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்திருக்கு. ஒரு சிலர்லாம் அந்த டிராவல் பண்றதுக்கு ரொம்ப அதிகமா செலவு பண்ணுவாங்க. பைக்ல இங்கிருந்து நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம புதுசு புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து கணக்கே இல்லாம செலவு பண்ணுவாங்க. புக்ஸ் வாங்குறதுக்காகவே நிறைய பேர்லாம் வந்து கணக்கே இல்லாம செலவு பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி தாங்க, நீங்களும் வந்து சொல்லுங்க, நீங்க எந்தெந்த விஷயத்துக்காக கணக்கே இல்லாம செலவு பண்ணுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். நாம இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள், ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போறேன். அதெல்லாம் கேட்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும். இப்படிலாம் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூக்கு மேலே வரல வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம 1 by 1 வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய பேசலாம்.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான தலைப்புல பேசிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க எந்தெந்த விஷயத்துக்கு கணக்கே இல்லாம செலவு பண்ணுவீங்க அப்படின்றது தாங்க இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் சென்னையில இருந்து பழக்கடை தாமோதரம் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்க. என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கிறேண்ணா.
1: இவங்களுக்கு வாங்காம போயிட முடியுமோ ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதனால வீட்டுல என்ன கேட்டாலும், பெண் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு கணக்கு பார்க்க மாட்டேன்.

0: அவங்க நினைக்கிறாங்க பரவாயில்ல இவன் நமக்கு கணக்கு பார்க்காம இருக்கான், அதனால வருமானம் கம்மியா இருந்தாலும் வாழ்க்கை அருமையா ஓட்டுட்டு சொல்லி அவங்க என்ன வாழ்த்துவாங்க.
1: சென்னையிலேருந்து நம்ம தாமோதர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாருங்க, இந்த பறவைகள் வாயிலா ஜீவன்களுக்கெல்லாம் நான் கணக்கே இல்லாமல் உணவு வந்து கொடுப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாரு. நிஜமாலுமே அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம், இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அந்த வாயிலா ஜீவன்களுக்கு உணவுலாம் ரெகுலராக வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள், அதெல்லாம் வேறு லெவல் ஃபீலாக வந்துருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அப்படி சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வரும்ல, அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது, ஒரு சூப்பரான எமோஷ்னலாக வந்திருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பில் இல்லைன்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்காக கணக்கே இல்லாமல் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸை தொடர்ந்து நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க எந்த விஷயத்துக்காக அதிகமாக செலவுலாம் பண்ணுவீங்க அப்படின்றதாங்க இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கால் பண்ணுங்க, நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் எந்தெந்த விஷயத்துக்காக அதிகமான செலவை கணக்கே இல்லாமல் பண்ணுவாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகரனா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கிறனா.
1: இல்ல, வேலூர் கட்டடையிலிருந்து சாப்பாடு.
0: வேலூர்
1: வந்து சொந்த ஊரு, அதனால என்னுடைய சம்பளத்துல ஆதிவாசி பணம் வந்து செலவு செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவலுக்கும் சாப்பாடுக்கும் தான். வேலூர்ல இருந்து பெங்களூருக்கு மாசம் நாலு ட்ரிப், நாலு நாளைக்கு எட்டு வாட்டி போகணும், மூணு நாளைக்கு ஒன்ஸ் போகணும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, என்னுடைய காசு ஃபுல்லா டிராவலுக்கு தான் போகும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியானதுதான் புக் பண்ணி போவேன். அதே மாதிரி அங்க ஆபீஸ்லதான் நான் கேன்டீன்ல சாப்பிடுவேன், எனக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் டைம் அப்படிங்கிறது இருக்காது, அம்மா அப்பா வேலூர்லதான் இருக்கிறாங்க. அப்ப வந்து இது ரெண்டுத்துக்குமே எனக்கு கொஞ்சம் காசு அப்படிங்கறது ரொம்ப ஜாஸ்தியாகத்தான் ஆகும். என்ன பண்றது, வேற வழி இல்லையே, அது செலவு பண்றது அத்தியாவசியமான ஒரு செலவு, அதுல என்னத்தை பெருசா மிச்சம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். அதனால என்ன என்னுடைய சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா 50% அப்படிங்கிறது டிராவல் அண்ட் சாப்பாடுக்கே போயிடும். மத்தபடி எல்லாம் இந்த ட்ரெஸ் வாங்குறது இதெல்லாம் எனக்கு அவ்வளவா கிடையாது, அதெல்லாம் செலவு பண்ண மாட்டேன், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தோணும். பட் இந்த டிராவல்ல கூட அதை சாப்பிட்றத கூட கொஞ்சம் எங்கேயாவது மிச்சம் பிடிக்கலாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா மிச்சம் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கு. என்ன பண்ணுறது,
0: கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு.
1: என்ன பண்ணுறது, நீங்க எதுக்கு செலவு பண்ணுங்க குரு?
0: நான் வந்து அந்த அதிகமா வெளியூருக்கு போனா சாப்பிடுவோம் இல்லண்ணா,
1: சாப்பிடுறதுக்கு
0: சந்திரசேகரண்ணா வேலூர்ல இருந்து கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி எங்கெங்க நான் டிராவல் பண்றதுக்கே பாதிக்கா செலவாகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. நெசமாலுமே வந்து நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லாங் டிஸ்டன்ஸ்ல லாங் கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து டிராவல் பண்றாங்கல்ல, அவங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. வாங்குற சம்பளத்துல பாதி அமௌண்ட் வந்து டிராவல்க்கே வந்து போயிடும், இல்லைன்னா வெளியே வந்து சாப்பாட்டுக்கே வந்து போயிடும். ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, நீங்க எந்தெந்த விஷயத்துக்காக கணக்கே இல்லாமல் செலவு பண்ணுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது, இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. இப்போ இங்க வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்ப சண்டை வந்துகிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: செப்டம்பர் மாசம் வேற வந்துடுச்சு, கம்பேக் கொடுக்கலான் இருக்கேன். நீ என்னடி நினைக்கிற?
5: செப்டம்பர் தானடி வந்திருக்கு, இன்னும் 3 மாசம் இருக்கு, பொறுமையா மெதுவா கம்பேக் கொடுக்கலாம்.
4: ஒரு ஃப்ரெண்டா மோட்டிவேட் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி டீமோட்டிவேட் பண்றியே.
5: டீமோட்டிவேஷன்லாம் இல்லடி, நீ வேணா பாரு, அக்டோபர் மாசம் காந்தி ஜெயந்தி லீவ் வருமா, அடுத்த நவம்பர் மாசம் தீபாவளி வருமா, டிசம்பர் மாசம் கிறிஸ்மஸ் வருமா, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒட்டுக்கா ஜனவரியில கம்பேக் கொடுக்கலான்றேன்.
4: அதுவும் கரெக்டு தான், இருந்தாலும் எனக்கு இப்ப கம்பேக் கொடுக்கணும் போல இருக்கே.
5: நீ கம்பேக் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், நேத்து நான் 100 ரூபாய் கொடுத்தேன்ல, அதை திருப்பி குடுறி.
4: குடுத்துறேன்டி, கம்பேக் கொடுக்கும் போது குடுத்துறேன்.
5: என்னது உன் கம்பேக்கா? அதுதான் நான் 3 வருஷமா பாத்துட்டு இருக்கனே.
3: சோனா எஃப்எம் 107.8
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
8: நம்ம லைஃப்ல இந்த பிளானே இல்லாமல் வருது, ஒன்றே ஒன்று தான், இந்த செலவு தான். நான் எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தப்பான டைமில் வந்து வந்துடும். ஒன்று மாத கடைசியில் வந்துடும், இல்லைன்னா வந்து காசே இல்லாத இருக்கிற டைமில் இந்த செலவு அப்படின்றது வந்துடும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்காக கணக்கே இல்லாமல் செலவு பண்ணுவீங்க அப்படின்றது தாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்களும் சொல்லுங்கள், நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெலாம் கணக்கே இல்லாமல் செலவு பண்ணுறீங்க அப்படின்றத நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எல்லோரும் சூரியனோட அந்த பொராட்டா காமெடி வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டு இருக்கு. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி போட்டிலாம் நம்ம ஊரில் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் என்ட்ரியே நான் தான். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான போட்டி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, காரைக்குடி இருக்குல்ல, காரைக்குடியில் ஒரு ஹோட்டலில் பொராட்டா சாப்பிட்ற போட்டி வந்து வச்சுருக்காங்க. யார் 25 பொராட்டாவை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ப்ரைஸை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த என்னது பொராட்டாவா, நானும் சும்மாவே வந்து பயங்கரமாக சாப்பிடுவேன், இப்போ நீங்கள் போட்டின்னு சொல்லி ஃப்ரீயாக வேறு பொராட்டா தரீங்க, சும்மா இருப்பேனா நான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போய் பொராட்டாவை பயங்கரமாக சாப்பிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. நேற்று சாயங்காலம் நைட்டில் சேலத்தில் நிறைய இடங்கள்லாம் மழை பெஞ்சிருந்தது. முந்தா நேற்று தான் நானும் வந்து சொன்னேன், சேலத்தில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சொன்ன மாதிரியே நேற்று சாயங்காலம் மழை வந்து வந்துருச்சு. ஸோ வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில நாட்களுக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த ஈவினிங் டைமில் மேக்ஸிமம் நிறைய இடங்களில் இப்போது சேலத்தில் டிராஃபிக் வந்து ஆகுதுங்க. இந்த டிஎம்எஸ் அம்மாப்பேட்டை சைடு, இந்த பக்கம் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் சைடு, அதுக்கப்புறம் வந்து டோல்கேட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் டிராஃபிக் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் போகணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. அதே மாதிரி மார்னிங் டைம்லையுமே அந்தந்த இடங்களில் நிறைய டிராஃபிக்லாம் ஆகுதுங்க, நீங்கள் பார்த்து கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.
0: இப்போ நமக்கு சின்ன வயசுல யாரு அதிகமா சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் டியூஷன் மிஸ், அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் வந்து நமக்கு அதிகமா சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு எதாவது டவுட்னா பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அப்படியே இங்கே ஒரு விஷயம் தலைகீழாக மாறி இருக்குங்க. அது சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. சூப்பர் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நடந்தது என்ன அப்படின்னு நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, அந்த ஊரில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் 45 வயசான ஒரு பெண் வந்து இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு மகன் வந்து இருக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, பேச்சு மற்றும் செவித்திறன் குறைபாடுகளில் அவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை, என்ன அப்படின்னா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து வந்து ஆசை போல. ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்களால படிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட மகனோட உதவியோட 10ஆம் வகுப்பு எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாமுக்கு பயங்கரமாக சொல்லி கொடுக்குறது அந்த பையன் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த டவுட்னாலும் அவரோட மகன் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல் கைடன்ஸ் அவரோட பையன் வந்து கைட் பண்ணி தன்னோட அம்மாவை வந்து 10th எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வச்சுருக்கிறாரு. அவங்களும் போய் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாமில் பாஸும் ஆகியிருக்காங்க. ஒரு நல்ல மார்க்ஸோட பாஸ் ஆகியிருக்காங்க. நிஜமாலுமே இது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய இடங்களில் அப்பா அம்மா சொல்லி கொடுத்து பசங்கள்லாம் வந்து படிப்பாங்க, படித்து எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குவாங்க. ஆனால் இங்கே மகன் வந்து அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து அம்மா எக்ஸாம்ஸில் நிறைய மார்க் வந்து வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் கேள்விப்படும் போது வா சூப்பர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயத்துக்காக கணக்கே இல்லாமல் கணக்கே பார்க்காம செலவு பண்ணுவீங்க அப்படின்றது தாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா உங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு.
2: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
1: நீயாவது ஒரு வேலைக்கு போலாம்ல.
2: எனக்கு இன்டர்வியூ போறதே பிடிக்காதுரா.
1: ஏண்டா?
2: இல்ல, நாலு பேர் கேள்வி கேட்கற மாதிரி நடந்து கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரா, அதான்.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று
2: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
3: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
2: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
3: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
4: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
5: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8,
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
8: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். ஸோ இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் டீம் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க சுவை டாக்ஸோட டீம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணி

0: ஸோ இன்றைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. கேக் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது. உங்ககிட்ட ஸ்டார்டிங்கே ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் க்ரியேட்டராக உள்ளே வந்துட்டீங்க. ஸோ உள்ளே வந்துட்டு இந்த கண்டென்ட் க்ரியேஷனில் நிறைய ஜேர்னல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஃபுட் ரிவ்யூ வந்து சூஸ் பண்ணீங்க? ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரீசன்ஸ் இருக்கா?
1: ரீசன் எப்படி சொல்லணும்னா, நம்ம ட்ரை பண்ணுறது எல்லாமே ட்ரை பண்ணணும். ஒரு சில பேர் சாப்பாடுக்கு எங்கள் ஊர் தாண்டி ஊர் விட்டு ஊர் வந்திருப்பாங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு யாராவது வந்திருப்பாங்க, தொழிலுக்காக வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சேலம் லொக்காலிட்டி பற்றி தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஹோட்டலில் போய் வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹிடன் ஸ்பாட்டாக சொல்லலாம். அவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும், கடைக்காரனுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும், அவங்களுக்கும் தொழிலில் ஏதாவது நம்மளால் ஏதாவது முடிஞ்ச உதவியாக இருக்கும், போத் சைடும் நம்மளுக்கு ஈக்குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த ஃபீல்டில் போனது.
2: நீங்கள் கேட்ட கேள்வி அது நேரம் ஏன்ட்ட கேட்டான், ஏன்னா ஃபுட்டு மட்டும் போட்டு வேறு எதுவும் போடலையே அப்படின்னு ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுங்க பிரதர். அதே மாதிரி நீங்கள் ஒரு ரீசன் சொன்னீங்கல்ல, அந்த ரீசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ வெளியே ஊர்லேருந்து சேலத்தில் நிறைய பேர் தங்கி சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கடைகளை நாங்கள் வந்து காட்டணும், இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களா? கண்டிப்பாலுமே வேறு லெவல் ஜி. ஸோ இதுலேருந்து நாம் ஒரு விஷயம் வந்து கற்றுக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போது எத்தனையோ சோஷியல் மீடியா க்ரியேட்டர்ஸ் ஃபுட் பிளாகர்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாலும், அவங்க காட்டாத ஒரு விஷயம், அவங்க மக்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால தான் சுவை டாக்ஸ் இந்த பேஜ் வந்து ஷார்டெஸ்ட் டைம்லேயே அதிக ஃபாலோவர்ஸ் வாங்கின ஒரு பேஜ் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ நீங்களும் மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வீடியோஸை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு பூம் வந்து கிடைக்கும். நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: சுவை டாக்ஸ் டீம் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, இப்போ நீங்கள் ஃபுட்டை பற்றி நிறைய கண்டென்ட்லாம் வந்து போட்டுட்ருக்கீங்க, நிறைய ஹிட்டன் ஸ்பாட்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கீங்க, அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கிவிட்டது. இப்போது இந்த ஃபுட் பிளாகை தாண்டி வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எந்த கண்டென்ட் போடுவீங்க நீங்கள்?
1: ட்ராவலிங் பண்ணணுன்ட்டுங்க ஆசை. ஊர் அங்கே இருக்கிற பீப்புளை சந்திக்கணும், அவங்க லாங்குவேஜை கற்றுக்கணும், ஸ்ட்ரகிள்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்ட்டு கற்றுக்கணும். நம்ம ஊர் தாண்டி ஊர் போய் மக்களோட நம்ம வாழை கற்றுக்கிட்டோம்னா எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை, அது பண்ணலான்ட்டு இருக்கும்.
0: கூடிய சீக்கிரமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்லோட் பண்ணுங்க பிரதர், அதெல்லாம் பாக்குறதுக்கே நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ப்ரோ, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருந்தா எந்த பிளேஸுக்கு ஃபர்ஸ்ட் போவீங்க?
1: கேரளா போகணும்டா.
0: சூப்பர் ப்ரோ. எதனால கேரளா சூஸ் பண்ணீங்க? இப்ப எல்லாரும் கேரளா சொல்றாங்க, இல்லைன்னா எல்லாரும் டிராவல் பண்றாங்க, அதனாலயே ப்ரோ, இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா?
1: ஆமா, எப்படின்னா நம்ம டூர் மோஸ்டா போனாலே கேரளா தான் போவோம். அங்க போனா ஒரு தனியா ஒரு ஹீல் வைப் மாதிரி, எந்த ஒரு டிப்ரெஷன் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ஏன் அப்படி தெரியல. ஸோ அங்க போனா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ.
0: ஓகே, புரியுது புரியுது ப்ரோ. இப்போ நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது, நான் வந்து ஒரு தனிமையை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மோஸ்ட்லி சூஸ் பண்ணுற ஒரு பிளேஸ்னா கேரளா வந்து சொல்கிறாங்க. ஏன் கேரளா சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாக வந்து இருக்கும், அது மட்டும் இல்லாமல் மொழி தெரியாத ஒரு இடம், புதுசாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா கண்டிப்பாக கேரளா வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி நிறைய மக்கள் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, ட்ராவல் பண்ணும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ராவல் பண்ணும்போது எனக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாமே வந்து போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கிளியர் விஷன் எனக்கு வந்து கிடைக்குது, அதனால நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி பாருங்க, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த விஷயத்துக்காக கணக்கே இல்லாமல் செலவு பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம கூட யார் யாரெல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்னா, திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, அதுக்கப்புறமா மாசிநாயக்கப்பட்டியிலேருந்து சதீஷ் அண்ணா, சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணா, வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்க எந்தெந்த விஷயத்துக்காக கணக்கே பார்க்காம செலவு பண்ணுவாங்க அப்படின்றத அவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. கேக் அவ்வளோ சூப்பரா வந்து இருந்ததுங்க. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால நான் உங்ககிட்ட டாடாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ சேலத்தில் மழைலாம் வந்து வர மாதிரி இருக்கு. ஸோ நைட்ல இப்போ அதிகமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நைட்ல டிராவல் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? பை பை.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: வானத்தை நோக்கி சிறகடிக்கும் பறவைக்கு தடையாக இல்லாமல் துணையாக நிற்கும் தென்றல் கிடைத்தால் அது தொட முடியாத உயரமே இல்லை. அதாவது ஒரு பெண்ணினுடைய எதிர்கால கனவுக்கான முடிவை அவங்க துணிவோடு எடுக்கும்போது அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உண்மையான ஆதரவும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் துணையா கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க எப்பேற்பட்ட சவால்களையும் வென்று லட்சியத்தை அடைஞ்சிருவாங்க. ஆனா அப்படி சப்போர்ட் அப்படின்றது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் ஒரு கேள்வியா இருக்கு. சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சி அப்படின்னு வரும்போது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி இல்லையா, அந்த பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கேள்வி எடுத்து வந்திருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுடைய எதிர்கால கனவுக்கான முடிவுகளை பெண்கள் எடுக்கும்போது அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா என்னோட அக்காவுக்குமே வந்து இந்த மாதிரியான சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பா இல்லாம இருந்த ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. ஆனா இப்போ சப்போர்ட் இருக்கு, ஆனா இதுக்கு முன்னாடி இல்லாம இருந்தது இல்லையா? இது எல்லா பெண்களுக்குமே இருக்கா இந்த சப்போர்ட்? அதாவது பெண்கள் அவங்களுடைய கனவுக்காக ஒரு லட்சியத்துக்காக பயணிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கான சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா இதுதான் ஒரு கேள்வியான பெண்கள் எல்லாருக்கிட்டயுமா இருக்கட்டும், இல்ல பெண்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கிட்டையும் நான் வந்து இந்த கேள்வி வைக்கிறேன். ஒரு பொண்ணு தன்னுடைய எதிர்கால கனவுக்கான முடிவை அவங்க எடுக்கும்போது அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நீங்க கொடுத்திருக்கீங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சி கேள்வி. இந்த கேள்விக்கு 9787070107 கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். இப்போ எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து தனக்கான எதிர்காலம் லட்சியம் அடையாளம் குறித்த கனவு அப்படின்றது இயல்பா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த கனவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறது அப்படின்றது ஒரு சவாலான விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு பொண்ணு சுயமா எடுக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான். ஏன்னா ஒரு வீட்டுல ஆண் பிள்ளைகள் தன்னோட மேற்படிப்புக்காகவோ இல்ல தொழில் மாற்றத்துக்காகவோ இல்ல புதிய திட்டங்களுக்காகவோ முடிவு எடுக்கும் போது அவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு முன்னேறட்டும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா அதே வீட்டுல ஒரு பொண்ணு தன்னோட வேலை மேற்படிப்பு தொழில் சார்ந்த பெரிய முடிவை எடுக்கும் போது அங்க உடனடியா சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அது நிபந்தனைகளோட கூடிய சப்போர்ட்டா தான் இருக்க ஆரம்பிக்குது. நீ வேலைக்கு போய்க்கோ, ஆனா வீட்டு வேலை எதுவும் குறைய கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. படிப்பு முக்கியம் தான், ஆனா கல்யாணம் அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது எந்த மறுப்பும் நீ சொல்லக்கூடாது, வெளியூர் வெளிமாநிலம் போகாம பக்கத்துல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு அனுமதி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி 1000 நிபந்தனைகள் வந்து அடுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் ஆதரவான்னு கேட்டா கண்டிப்பா இல்லவே இல்ல. உண்மையில ஆதரவு கிடையாது, கட்டுப்பாடுகளோட கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சலுகை அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிக்கணும். ஒரு பொண்ணு தன்னோட எதிர்கால கனவு நோக்கி முடிவெடுக்கும் போது அவங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறரோட அனுமதி அப்படின்றது கிடையாது. அவங்களுடைய திறமை மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான நம்பிக்கை தான். அவங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் போது குடும்பத்தோட சப்போர்ட் அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எந்த ஒரு இடத்துலயும் பின்னடைவு இல்லாம அவங்க தோற்று போனாலும் தோளுக்கு தோளா நிக்கும் போது அவங்க அந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க, விடாம பயணிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து பெண்கள் ஒவ்வொரு நாளும் இயங்கக்கூடிய ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் தான் நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் எதிர்கால கனவுக்காக முடிவு எடுக்கும் போது அதுக்கு சப்போர்ட் அப்படின்றது ஃபேமிலி சைட்ல கிடைக்குதா அப்படின்றதா இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787070107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேர்களே, இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து 2 பாடல் வந்துட்டு இருக்கு, கேரட் வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வரர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: 36 ஆண்டுகால ஒலிம்பிக் கனவை நனவாக்கி இந்திய மகளிர் அணியை கேப்டனா முன்னின்று வழிநடத்திருக்கக்கூடிய மணிப்பூரின் இரும்பு பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதனை பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க போறேன். டோக்கியோ ஒலிம்பிக், அதுக்கப்புறம் காமன்வெல்த் களத்துல அதிர வச்சிருக்கக்கூடிய நம்ம அர்ஜுனா விருது நாயகியா இருக்கக்கூடிய சுசீலா ஷானு, அவங்களை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் சாதனை பெண்ணா பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசி மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இம்பாலை அப்படின்னு ஒரு சின்ன ஊரை சேர்ந்த ஒரு எளிய வாடகை வாகன ஓட்டுநருடைய மகள் தான் வந்து ஷீலா ஷானு. இவங்களுக்கு 11 வயசுல இருக்கும் போது அவங்களுடைய மாமாவோட ஒரு உள்ளூர்ல ஹாக்கி போட்டி அப்படின்ற ஒரு விளையாட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து தீவிரமான ஆர்வத்தை வந்து அவங்களுக்கு உள்ள விதைக்க ஆரம்பிக்குது. மத்திய பிரதேச ஹாக்கி அகாடமியில ஒரு கட்டத்துக்கு மேல பயிற்சி எடுக்கிறதுக்காக சேர ஆரம்பிக்கிறாங்க. எதிரணியினுடைய தாக்குதல் உடைத்தெறியக்கூடிய தலை சிறந்த மிட்ஃபீல்டர் வீராங்கனையா வந்து உருவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்திய அணியில வந்து தடம் பதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல எக்கச்சக்கமான சவால்கள் இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்தே எளிய குடும்ப பின்னணியில இருந்து போராடி மேல வந்த நிலையில 2015-2016 ஒலிம்பிக் தொடங்குறதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடியே கடுமையான முழங்கால் காயம் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. விளையாட்டு வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா மாத்த ஆரம்பிக்குது. ஆனா அந்த அசாத்திய உடற்பயிற்சியின் மூலமா வியக்கத்தக்க வகையிலும் மீண்டு வர ஆரம்பிக்கிறாங்க சுஷிலா. அதுக்கப்புறமேட்டு வந்து 1980 பிறகு இந்திய மகளிர் ஹாக்கி அணியில ஒலிம்பிக் தகுதி பெறாம 36 ஆண்டுகால வரலாற்றுல இந்தியா வந்து பின்தங்கி இருக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல கேப்டனா வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இந்திய வரலாற்றுல உலக அரங்கிலும் வந்து பெண்களால வந்து சாதிக்க முடியும், பெண்களால முடியும் அப்படின்றத, ஹாக்கி அணியில முடியும்ன்றத, போட்டிகள்ல கலந்துகிட்டு பல விதமான சாதனைகளை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. அதை வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. 2013 வந்து ஜெர்மனியில் நடைபெற்று இருக்கக்கூடிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி உலக கோப்பையில வந்து இந்திய அணியை கேப்டனா வழிநடத்தி வரலாற்று சிறப்புமிக்க வெண்கலப் பதக்கத்தை வந்து வென்று தந்திருக்காங்க. 36 ஆண்டுகளுக்கு பிறகு 2014 ரியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய மகளிர் அணி ஹாக்கி அணி அதிகாரப்பூர்வ கேப்டனா வந்து களமிறங்க ஆரம்பிக்கிறாங்க சுஷீலா. 2020 டோக்கியோ ஒலிம்பிக் உலக சாம்பவான்களை வீழ்த்தி இந்திய வரலாற்று சிறப்புமிக்க 4th இடத்தை பிடித்ததிலும், 2022 ஃபார்மிங் காமன்வெல்த் போட்டிகளில் வெண்கல பதக்கத்தை வென்றதிலும் மூத்த நட்சத்திரமா வந்து இந்திய அணியின் தூணா வந்து விளங்கியிருக்கக்கூடிய பெண்ணாதான் வந்து சுஷீலா வந்து மாறியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்படி இந்திய ஹாக்கி அணியில வந்து இவங்களுடைய மகத்தான சாதனையை படைச்சதுக்காக இவங்களுக்கு இந்திய அரசு பாராட்டி நாட்டின் உயரிய அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கடுமையான காயங்களாலவோ இல்ல சூழ்நிலைக்காகவோ நம்மளுடைய பயணத்தை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றது இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து ப்ரூவ் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைமை தாங்கக்கூடிய துணிவு அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு தைரியமா வந்து பெண்கள் வெளியில வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட சரித்திரத்தையும் பெண்களால மாற்றி எழுத முடியும் அப்படின்றத சுஷீலா ஷானு அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் லேச லேச நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நிகழ்ச்சி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழுக்கி விழுதலை தடுக்கிறதுக்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் நான் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முதிய வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சின்ன சர்க்கல் கூட ஏற்பட்டா அவங்களுடைய வாழ்க்கையில உயிருக்கே ஆபத்தான நிலை அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது இல்லையா. அது ஏன் அப்படின்றத பத்தி எல்லாமே சொல்லலான் இருக்கேன். உலக சுகாதார நிறுவனத்தின் சர்வதேச அறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 60 வயசை கடந்திருக்கக்கூடிய முதியவர்கள் மூணு பேர்ல ஒருத்தர் வந்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது வழுக்கி கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. இதுல 80% விழுதல் அப்படின்றது வந்து வீட்டுல குளியல் அறையிலயோ இல்ல படுக்கை அறையிலயோ தான் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றத கண்டறிஞ்சிருக்காங்க. சரி, இது எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்க ஆரம்பிக்கிறது தான். முதுமையில எலும்புகள் பலவீனம் அடைஞ்சு துளைகள் விழ ஆரம்பிக்குது. லேசா வழுக்கி விழுந்தா கூட இடுப்பு எலும்பா இருக்கட்டும், கை கால்கள் எலும்பா இருக்கட்டும், சுக்குனு உடைய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கீழே விழும்போது இடுப்பு எலும்பு உடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அறுவை சிகிச்சை செய்தா கூட மாத கணக்கில் படுக்கையிலே கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு உருவாக்க ஆரம்பிச்சிடும். இது அவங்களுடைய நடமாட்டத்தையும் சுதந்திரத்தையும் வந்து முழுமையா பறிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு முறை வழுக்கி விழுந்தா முதிய பெண்களுக்கு மீண்டும் விழுந்துடுவோமா அப்படின்ற ஒரு விழும் பயம் இருக்கு இல்லையா, அது வந்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க நடக்கும் போது ஒரு பயத்தை உண்டாக்க ஆரம்பிக்குது. இதனால அவங்க நடக்கிறதே வந்து குறைக்க ஆரம்பிச்சுப்பாங்க. இது அவங்களுடைய தசைகளை மேலும் பலவீனப்படுத்த ஆரம்பிக்குது. அதனால பெரியவர்கள் வழிமுறைகளை வந்து அன்றாட வாழ்க்கையில பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கான தீர்வு அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் எலும்பு தேய்மானமா இருக்கட்டும், உடல்ல முட்டி வலி மூட்டு வலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது அப்படின்றதையும் ஆய்வு குறிப்புகள் படி சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கான சுகாதாரம் இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பகிர்ந்திருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா உங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு.
2: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
1: நீயாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல.
2: எனக்கு இன்டர்வியூ போறதே பிடிக்காதுரா.
1: ஏண்டா?
2: இல்ல, நாலு பேரு கேள்வி கேட்கற மாதிரி நடந்து கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரா. அதான்

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில அடுத்ததா நம்ம கூட யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லலிதா மேம் தான். சோ நம்ம சேலம்ல தையா இன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க, அவங்க கிட்டதான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேச போறோம். அதுக்கு முன்னாடி கண்ணம்மா பகுதி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பல விதமான சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும். அந்த சவால்கள்ல எப்படி அவங்க ஒவ்வொரு நாளும் கடந்து வந்துகிட்டு இருக்காங்க, அந்த சவால்கள் இருக்கும் போதே அவங்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிரிப்போட இருக்க ஆரம்பிப்பாங்க, புன்னையோட இருக்க ஆரம்பிப்பாங்க. சோ அப்படி எல்லாம் எப்படி ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டு இருக்காங்க, அந்த சவால்களை கடக்கும் போது அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது யார் யாரெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதையும் தாண்டி ஒரு பொண்ணுக்கு குடும்பத்தில இருந்து கிடைக்க வேண்டிய சப்போர்ட் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் தான் கண்ணம்மா பகுதியில பெண்களே வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கூட வந்து லலிதா மேம் தயா இன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க, அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்தடுத்து பேச போறோம். லலிதா மேம் வணக்கம். மேம் மேம் நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு வந்து நீங்க தயா இன்ஸ்ட்ரக்டரா இருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து தயா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, ஜூம்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களுக்கு ஃபேமிலி சைடுல இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, உங்க ஃபேமிலி சைடுல இருக்கவங்களை பத்தி சொல்லுங்க மேம்.
6: ஃபேமிலியில வந்து எனக்கு ஒரே பையன் 8th படிக்கிறாரு, என் கூட பிறந்தவங்க 2 தங்கச்சி, லாஸ்டா தம்பி, அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, மாமனார் மாமியார். மாமனார் ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரியல் எஸ்டேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தங்கச்சி தம்பி ரெண்டு பேருமே வந்து ஐடி ஃபீல்டு தான், நான் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஸோ என்னோட தங்கச்சியோட சப்போர்ட்டும் என்னோட கசன் சிஸ்டர் அவங்களோட சப்போர்ட்டும் தான் வந்து எனக்கு ஒரு பிக் சப்போர்ட்டும் சொல்லலாம். ஸோ எங்க சைட்ல யார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, என்னோட தங்கச்சியும் என்னோட அக்காவும் தான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். தென் ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட்.
5: ஓகே மேம், ஓகே மேம். மேம் இப்போ உங்களுடைய கணவரை பத்தி சொல்லுங்க, ஏன்னா எல்லா இடத்துலயுமே நீங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கணவர் தான் வந்து நான் என்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு காரணமா மாறி இருக்கு, நான் ஃப்ரீடமா இந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுக்கு காரணம் என்னோட கணவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கணவரை பத்தி சொல்லுங்க, அவர் என்ன மாதிரி என்ன சப்போர்ட் எல்லாம் கொடுக்கறாரு?
6: நான் எப்பெல்லாம் மென்டலி வீக்கா ஃபீல் பண்றனோ அந்த டைம்ல எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சனா வந்து நிக்கிறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்கடா திரும்புறதுன்னா அவர்கிட்டதான். ஒரு சோகம்னாலும் அவர்கிட்டதான், ஒரு சந்தோஷம்னாலும் ஃபர்ஸ்ட் கால் அவர்கிட்டதான். அதனால எனக்கு அவர் ஃபுல் சப்போர்ட். ஸோ வந்து என்ன சொல்றது, ஏதோ ஒன்று பேச்சு வார்த்தையில ஏதாவது ஒன்று குட்டி குட்டி ஆர்குமெண்ட் வந்தாலும் சந்தோஷம் கஷ்டம் ரெண்டுக்குமே தேடுறது அவரோட வாய்ஸ் தான்.
5: எங்களுக்குள்ள சண்டைகள் வந்தாலுமே, நான் சோகமா இருக்க டைமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருக்க வேண்டிய டைமா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல தேடக்கூடிய ஒரே ஒரு முகம் என்னோட கணவர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட வந்து லலிதா மேம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு சண்டைகள் வந்தாலும் விட்டுட்டு போகவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளும் இருக்க ஆரம்பிக்கணும், குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள. கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வருது அப்படின்போது அது சாதாரணமா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு குடும்பத்தை அடுத்தடுத்து வழி நடத்த ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன சண்டைக்கே வந்து கோபம் பட்டு கோச்சுக்கிட்டுலாம் இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது குழந்தைகளை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும், அதை வந்து கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சிகள் இருக்கு, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து லலிதா மேம் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல வந்துட்டு இருக்க நேரலை கேரிட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லலிதா மேம் தான். சோ லலிதா மேம் யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தயா இன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க. அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பேச போறோம். லலிதா மேம், இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பல விதமான சவால்களை கடந்துகிட்டு இருக்கலாம், ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் இல்லாம இருக்கலாம். அந்த நேரத்துல ஒவ்வொரு பெண்ணுமே அவங்க எப்படி இருக்கணும் மேம், அதாவது பெண்கள் எல்லாருக்கும் நீங்க சொல்லக்கூடிய வழிமுறை என்ன சொல்லுவீங்க?
5: கண்டிப்பா எல்லா உமன்ஸ்மே பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, ஃபினான்ஷியலி ஷுட் பி ஸ்ட்ராங். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு அவங்களாவே தெரிஞ்சுக்கிட்டு எதை நம்ம கத்துக்கணும், எதெல்லாம் கத்துக்கிட்டா நம்ம வந்து இந்த நாலு விஷயத்திலயும் நம்ம தெளிவா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் ஹெல்தியா அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி அது வழியா போனா, ஒரு உமன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபேமிலியும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், அவங்களோட குழந்தையும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஜென்ரேஷன் எனக்கு வுமன் தான் அடிப்படை.
4: கண்டிப்பா மேம், ஏன்னா ஒரு பெண் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் ஸ்ட்ராங்கா பாத்துக்கிறாங்க, அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறை பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பெண்கள் முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிக்கணும், மனதளவுலையும் உடல் அளவுலையும். அதை வந்து பெண்கள் எல்லாரும் பண்ணணும் அப்படின்றத நானும் நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கிட்ட இன்னொரு டைம் கேட்கிற நேரங்களே. லலிதா மேம், இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை பத்தி பகிர்ந்திருக்கீங்க. நீங்க இந்த தயா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து பகிர்ந்திருக்கீங்க. லேசா லேசா நிகழ்ச்சியில பேசின அனுபவம் உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு?
5: ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி வித்தவுட் ப்ரிப்பரேஷன் நீங்க என்கிட்ட வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டீங்க, ஆன் த ஸ்பாட்ல சொல்லியிருக்கேன். ஸோ சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, என் மைண்ட்ல பட்டது எல்லாமே நான் அப்படியே ஃப்ளூயண்டா பேசின மாதிரி இருந்தது. தேங்க்யூ சோனா எஃப்எம்க்கு தான் நான் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இது அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க் காட் பீப்புள்ஸ்க்குமே நான் ரொம்ப தேங்க் பண்றேன். இவ்வளோ நேரம் பொறுமையா என்ன நான் பேசுறத கேட்டிருக்கீங்க. ஸோ ஏதாவது ஒரு குற்றம் குறை அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சாரி, தேங்க்யூ so much pa.
4: ரொம்ப ரொம்ப நன்றி மேம், இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் நீங்கள் பொறுமையாக உங்களோட வாழ்க்கை பயணத்தையும் நீங்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் கடந்து வந்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய சக்ஸஸ் என்ன, நீங்கள் காணக்கூடிய கனவு என்ன, அந்த கனவு நிறைவேறத்துக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற எல்லா பயணத்தையும் எங்கள் கூட பகிர்ந்துருக்கீங்க. ரொம்பவே நன்றி மேம், இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் 9787707108 நம்பருக்கு கால் பண்ணி அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் அவங்களுடைய

0: 97.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: அந்த முயல் வந்து ரொம்ப ஆர்வமான முயல். நிறைய சாகசம்லாம் செய்யறதுல, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல, எல்லாமே வந்து ரொம்ப ஆர்வமான முயல் அது வந்து. ஸோ அதனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காட்டில் அது வந்து நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு பெரிய லைட் அடிச்சிச்சு. அந்த லைட்டுக்குள்ளே ஒரே ஒரு கேரட் இருந்துச்சு. அந்த கேரட்டை பார்த்தோன்னே முயலுக்கு ஆசை. அது மட்டும் இல்லாமல் அது யோசிச்சிருச்சு, இது வந்து சாதாரண கேரட்டே இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஸோ இது வந்து ஒரு மாய கேரட் போல் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கேரட் கிட்டே போச்சு. அப்போ அந்த கேரட் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு, நான் வந்து நீ நினச்ச மாதிரி சாதாரண கேரட் இல்லை, நான் வந்து ஒரு மாய கேரட், அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்க மாட்டேன், நீ வேணால் முயற்சி பண்ணி பாறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரி முயலும் முயற்சி பண்ணிச்சு, கேரட்டை எடுக்கவே முடியல. சரின்னு டயர்டாகி அங்கேருந்து முயல் கிளம்பிடுச்சு. அப்புறம் போகிற வழியில் ஆமை வந்து ஒரு பெரிய பாறை மேலே ஏறி அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அப்போது ஆமையால் கொஞ்சம் நகர முடியல. அப்போ முயல் என்ன பண்ணிச்சுன்னா, ஆமைக்கு போய் உதவி பண்ணிச்சு. ஆமையும் அங்கேருந்து நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. அப்புறம் முயல் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதே காட்டு வழியில் வந்துட்டு இருந்தபோது திருப்பி இந்த கேரட்டை பார்த்துச்சு. அப்போது இந்த கேரட்டு திருப்பி முயலை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா, நான் உன்னோட நல்ல மனசை பார்த்தேன், அதனால் நான் வந்து உன்னோட ஆசைகளை இப்போ நிறைவேற்ற போகிறேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு முயல் என்ன சொன்னிச்சுன்னா, எனக்கு எதுவும் வேணாம், நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே எனக்கு வந்து போதும், வேற யாராவது உதவி தேவைப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீ உதவி பண்ணு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, நம்ம நல்ல மனசு கொண்டு பிறருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நமக்கு திரும்பி வரும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய், உங்க நேம்?
2: ஹன்விகா.
1: ஹன்விகா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: யுகேஜி.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஈகா.
1: சூப்பர். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? ம், சரி, யார் யாரெல்லாம் அது சொல்லுங்க. ஓகே ஓகே, சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவீங்களா? ம், என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க? சரி ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? இங்கிலீஷ் தான் ரொம்ப பிடிக்குமா? சரி சரி, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஹன்விகா கூட பேசலாம். அந்த இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, ஸோ அதனால் ரைம்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும், உஷாராக இருந்துக்கோங்க. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.
3: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு, நம்ம கூட ஹன்விகா தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஹன்விகா கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட குழந்தைகளோட நலனை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்களோட ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன விஷயத்துலலாம் நம்ம அதிக கவனம் கொடுக்க வேண்டிய முக்கியம் சார்?

கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தாய்மார்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் என்னென்ன உணவு சாப்பிட்றதுலேருந்து அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளோட பழக்க வழக்கம் தான் வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ற

0: நல்லது. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிட்ணும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம கேலரிஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ வெஜிடேரியனாக இருந்தாலும் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் நிறைய புரதச்சத்து நிறைய எடுக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் அயன் சம்மந்தமான பொருட்கள்லாம் உட்கொள்ள வேண்டும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் மூலிமா குழந்தைங்களோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சீராக இருக்கும். அதில் குறிப்பாக இந்த அயன் சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நம்மளோட ரத்தம், அதாவது பிளட் லெவலை மெஷர் பண்ணுறதே அந்த ஒரு அயன் சத்து தான். ஸோ அது வந்து உடம்புல குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய தொந்தரவுகள் வரும். ஸோ மெயினாக அனீமியா அப்படின்ற ஒரு டிசீஸ் வரும். ரத்த குறைபாடு இல்லைன்னா அயன் சத்து குறைபாடு இருக்கிறதுனால இந்த ஒரு டிசீஸ் வரும். ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முதப்படியாக நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த பொமோகிரானேட் இருக்கு இல்லையா, மாதுளை பழம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அயன் டெஃபிஷியன்சி குறைபாடு இருக்குது குழந்தைங்கள் எல்லாருமே இந்த மாதுளை பழம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேயும் ரெண்டு கேட்டகரியாக இருக்குது, சாலிடு ஒன்று லிக்விடு. லிக்விடை தவிர்த்துட்டு சாலிடாக நம்ம எடுத்துக்கிறது, அதாவது பழத்தை ஜூஸாக குடிக்காமல் அப்படியே வெறுமனே பழமாக சாப்பிட்றது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ இரணி கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

எஃப்எம் 107.8 ஷக்கலக குட்டி. சூப்பர். சரி, எனக்காக ஒரு ரைம்ஸ் ஒன்னு சொல்றீங்களா?

0: வெரி குட், செம்மையா சொன்னீங்களே. சரி, யார் சொல்லி கொடுத்தா இந்த ரைம்ஸ்?
1: சுமதி மேம்.
0: ஓகே ஓகே. சரி, வேற என்னென்னலாம் சுமதி மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் சொல்றீங்களா? சொல்லுங்க.

0: வெரி குட், இதுவுமே ரொம்ப சூப்பரா அழகா சொன்னீங்க. சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: சுமதி மேம்.
0: ஃபேவரட் டீச்சரும் சுமதி மேம் தானா? சரி, ஓகே ஓகே. அப்ப ஃபேவரட் கலர்
1: பிங்க் கலர்.
0: பிங்க் கலர். சரி, பிங்க் கலர்ல டாய்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா?
1: எலிஃபன்ட், பால், ஃபிஷ்.
0: ஓகே ஓகே. சரி, நீங்க டூருக்குலாம் போயிருக்கீங்களா? எங்கெங்கலாம் போயிருக்கீங்க? சூப்பர். சரி, இத்தனை பிளேஸ்ல உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நிறைய விஷயங்கள் நம்ம ஹன்விகா கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாயிருங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹர்னி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் நீங்கள் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுன்னா உடனே போனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மூலமா உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா உங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு.
2: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
1: நீயாவது ஒரு வேலைக்கு போலாம்ல.
2: எனக்கு இன்டர்வியூ போறதே பிடிக்காதுரா.
1: ஏண்டா?
2: இல்ல, நாலு பேர் கேள்வி கேட்கற மாதிரி நடந்து கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரா, அதான்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா
1: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் ஹீட்ட குறைக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சூப்பரான தாறுமாறான தயிர் சாதம் ரெசிபி தான் சொல்ல போறேன். என்னடா அது, சூப்பரான தார்மரான பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு தயிர் சாதம் அப்படின்னுட்டீங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ தயிர் சாதம் சாதாரணமாலாம் இல்லை, உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த தயிர் சாதம் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத கடைசியாக சொல்கிறேன். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யறது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள், வெந்த சாதம் 1 கப்பு, தயிர் 1/2 கப்பு, பால் 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு, திருவண்ண கேரட் 2 டேபிள்ஸ்பூன், மாதுளப்பழம் 4 டேபிள்ஸ்பூன், திராட்சை 1 டேபிள்ஸ்பூன். திராட்சை வந்து விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தாளிப்புக்கு மல்லி இலை, கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொத்தமல்லி கருவேப்பில, இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான தாறுமாறான தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அண்ட் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், இஞ்சி வந்து இதில் சேர்க்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இஞ்சியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சரி, எப்படி என்ன அப்படின்றத இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெந்த சாதத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். 2-3 மசிச்சா போதும், ரொம்ப குழப்பலன்னு பண்ணிட வேணாம். அடுத்ததாக அது கூட தயிர் 1/2 கப்பு, பால் 1/2 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதையுமே சேர்த்து ஒரு கலை கலந்துடணும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அடுத்ததாக திருவண்ண கேரட், மாதுளப்பழம், திராட்சை, இது வந்து விருப்பத்துக்கு ஏற்ப தான், இது வந்து அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போது ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வணக்கு வணக்கி அப்படியே எடுத்து இதில் கொட்டிடலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இதில் காரத்துக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ குழந்தைங்க மோஸ்ட்டாக காரத்தை விரும்ப மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த உணவோட டேஸ்ட்டை நம்மளால் ருசிக்கவே முடியாது. அதனால் நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலும் காரம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு தெரியும். சரி, ஓகே, காரம் வேணும்னா பச்சை மிளகாவை இந்த இடத்துலையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே வணக்கி தயிர் சாதத்தில் போட்டு ஒரு கலை கலந்து லைட்டாக கொத்தமல்லி இலையை மேலே தூவி அப்படியே கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னு வைங்களேன், சாப்பிட்டு சும்மா ஜிலு ஜிலுன்னு ஆகிடுவாங்க. நிஜமாக அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தயிர் சாதம். இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட

0: மிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட அன்விகா ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்பயுமே ஒரு கதை ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கதை அப்படின்றத நம்ம கேட்டுருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ்லாம் என்னென்ன மேம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும்?
4: என்னோட பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக தேவைப்படுறது எது அப்படின்னா அந்த மாணவருடைய சூழ்நிலை, இன்னொன்று ஒழுக்கம். இது ரெண்டு தான் நான் சொல்லுவேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக அன்விகா ரெடியாக இருக்காங்க. அவங்க கூட பேசிடலாம். கதை ஒன்று சொல்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, என்ன கதை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்விகா கதை சொல்லுங்கள்.

வெரி குட், ரொம்ப சூப்பரா கதை சொன்னீங்க. சரி, இந்த கதையோட மாரலும் நீங்களே சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா அழகா சொன்னீங்க. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ. ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கிருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். அடுத்ததா 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மறக்காம நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பாபாய் மக்களே, மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்குங்க. மணி 8 ஆனதே உங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வந்துட்டேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, ஒரு மலைனா நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது என்ன? உயரமான சிகரம், சுத்தியும் பசுமை, மலைப்பாதை, இயற்கை. ஆனால் அமெரிக்காவோட வடக்கு அலபாமா பகுதியில் இருக்கக்கூடிய பிரின்ட்லி மலை இயற்கையோட சேர்த்து புவியியல் அமைப்புலையும் மனிதர்களோட பயணத்துலேயும் தனக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்குங்க. அப்பலாச்சியோட பீடபூமியோட ஒரு தனித்த பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மலை பல மாவட்டங்களோட நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்கு. பிரின்ட்லி மலை அமெரிக்காவோட அலபாமா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. கல்மன், மோர்கன், மார்ஷல் ஆகிய மாவட்டங்களில் இதோட குறிப்பிடத்தக்க பகுதிகள் இருக்குங்க. அதோட வின்ஸ்டன் மற்றும் லாரன்ஸ் மாவட்டங்கள் வரையிலும் இந்த மலைப்பகுதி நீண்டிருக்கு. லேசி ஸ்பிரிங்குக்கு தெற்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலையோட பரப்பில் யூனியன் ஹில், மோர்கன் சிட்டி மாதிரியான குடியிருப்புகளும் யூனியன் குரோவோட சில பகுதிகளும் அடங்குது. அது மட்டும் இல்லாமல் அறப்பகுதி வரைக்கும் இதோட பரப்பு போகுதுங்க. இப்போ இந்த மலையோட இயற்கை அமைப்பு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பிரின்ட்லி மலை அமைஞ்சிருக்கக்கூடிய பீடபூமி சுண்ணாம்பு பாறைக்கு மேலே அமைஞ்ச மணற்கல் மூடுபாறை காரணமாக உருவானதா நம்பப்படுது. மலையோட உச்சி பகுதியிலிருந்து சுமார் 75-100 அடி கீழே ஒரு செயல் பாறை அடுக்கு இருக்குங்க. இந்த பாறை அடுக்கு தான் மலையோட பல பகுதிகள்லையும் செங்குத்தான பாறை முகடுகளை உருவாக்கியிருக்கு. இதோட காரணமா சில சாலைகளோட பாதைகளையே மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்குங்க. அதாவது இந்த மலை வெறும் உயரமான நிலப்பகுதி மட்டும் இல்லை, அதோட அடியில் இருக்கக்கூடிய பாறைகளோட அமைப்பும் அதோட வடிவத்தையும் மனிதர்கள் அமைத்த பாதைகளையும் தீர்மானிச்சிருக்கு. பிரின்ட்லி மலைக்கு மேலே செல்லக்கூடிய முக்கியமான சாலை தான் அமெரிக்க நெடுஞ்சாலை 231. மலையோட உயரமான பகுதிகளை கடந்து செல்லக்கூடிய இந்த சாலை இந்த நிலப்பரப்பை மனிதர்களோட பயணத்தோட இணைக்குது. மலையோட மிக உயரமான புள்ளி மோர்கன் சிட்டியில அமைஞ்சிருக்குங்க. இதோட உயரம் சுமார் 1322 அடி, அதாவது 403 மீட்டர். யூனியன் ஹில் சாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்குவாரியோட மேற்பகுதியில இந்த ஷேல் பாறை அடுக்க நேரடியாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, யூனியன் ஹில் சாலையோரத்தில் காணக்கூடிய ஒரு சிமெண்ட் கலவை இயந்திரம் கூட பழைய USGS நிலவமைப்பு வரைபடங்களில் இருக்கக்கூடிய சாலையோட அசல் பாதையில் ஏற்பட்ட ஒரு வாகன விபத்தோட தொடர்புடையதா கூறப்படுதுங்க. ஒரு மலைப்பகுதியோட வரலாறு எப்படி சாலைகள், வரைபடங்கள், மனித பயணங்கள் அப்படின்னு பல விஷயங்களோட இணைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் தான். பிரின்ட்லி மலையோட இன்னொரு முக்கியமான அடையாளம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய வானொலி ஒலிபரப்பு கோபுரங்கள். பல வானொலி நிலையங்களோட ஒலிபரப்பு கோபுரங்கள் இந்த மலையில அமைஞ்சிருக்குங்க. WRSA, WTAK, WZZN, WAFN, FM, WRJL மற்றும் WRAB போன்ற வானொலி நிலையங்கள் அங்கே இருக்குங்க. ஒரு மலை பல வானொலி அலைகள் பல இடங்களை இணைக்கக்கூடிய ஒரு உயரமான தொடர்பு புள்ளிங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம், அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட வசதி அப்படின்றது வந்துட்டு ஒரு சில இடங்களில் கம்மியாக இருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சே வந்துட்டு ஒரு சில கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்க குழந்தைகள் படிக்கணும் அப்படின்றதுக்காக மலையிலிருந்து கீழே இறங்கி கீழே இருக்கக்கூடிய இடங்களில் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கே வந்துட்டு குழந்தைகளை படிக்க வச்சுட்டு அங்கேயே இருந்துக்கிறாங்க. வாரத்துக்கு 2 முறை 3 முறை வந்துட்டு ஏற்காடுக்கு அவங்களோட வீட்டுக்கு அவங்களோட நிலங்களுக்கு வந்துட்டு போறாங்கங்க. எவ்வளோ கஷ்டமான விஷயம். நம்ம இருக்கக்கூடிய சொந்தமான இடத்த விட்டுட்டு ஒரு கல்விக்காக வந்துட்டு நம்ம கீழே இறங்கி அந்த கல்வியை வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கிராமத்திலையுமே பள்ளிக்கூட வசதிகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் சில கிராமங்களில் இருக்குது, சில கிராமங்களில் கொஞ்சம் தொலைவில் இருக்குது. இந்த விஷயங்களை நம்ம ஏற்காட்டில் வசிக்கக்கூடிய அருணாச்சலம் ஐயா கிட்ட கேட்கும்போது சில விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: பள்ளிக்கூட வசதினா ஒரு ஏற்காடு டவுனில் போதுமான அளவுக்கு வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, ப்ரைவேட் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் அது வசதியானவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்குது, மான்ஃபோர்டு போன்ற ஸ்கூல் பள்ளிகளில் இருக்குது. கிராமப்புறங்களில் ஒரு 4 பள்ளி ஹைஸ்கூல் இருக்குது. இந்த 4 இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஹைஸ்கூல் இருக்கிற மாதிரி தான் ஏற்காட்டு இருக்குது. ஏகலைவா பள்ளின்னு ஒரு பள்ளி இங்கே இருந்தது. அந்த பள்ளி வந்து இடப்பற்றாக்குறையினால் காரிப்பட்டிக்கு வந்து மாற்றிட்டாங்க. அந்த பள்ளி வந்து இங்கே வந்து முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு வந்து அது ஓரளவுக்கு கல்வி, அதாவது உயர்நிலை பள்ளி வரைக்கும் மன கல்வி வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்கும். இன்னும் இப்போவும் வந்து குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்டல் வசதி அதெல்லாம் வேணுங்கிறதுக்காக பிளைன்ஸில் போய் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அல்லது குழந்தைகளுடைய படிப்புக்காக 1000 குடும்பங்கள் ஏற்காட்டிலேருந்து கீழே போய் தங்கி படி இருக்கிறாங்கன்னா அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. போதுமான பள்ளிகள் இருக்குதுன்னு தான் சொல்லணும். பள்ளிகளும் இன்றைக்கி தரம் மோசம்லாம் நம்ம சொல்ல முடியாது. பள்ளி ஓரளவுக்கு வந்து ஆரம்ப பள்ளிகள்லாம் ரொம்ப நல்லா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இருந்தாலும் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட நல்ல கல்வி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு
3: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்காக அருணாச்சலம் ஐயா பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, கல்வி அப்படின்றது இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. கல்வி இருந்தாதான் அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் அடுத்த ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையுமே ஏற்பட்டிருக்கு. கல்வியோட முக்கியத்துவத்தை அறிந்த ஏற்காடு மக்கள் எல்லாருமே ஏற்காட்டில் பள்ளிக்கூடங்கள் பெருசாக இல்லை அப்படின்னாலுமே நாங்கள் சேலத்தில் வந்துட்டு படிக்க வைப்போம், கீழே வந்து படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ணலாங்க. நேர்களை, தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் அவங்க தருந்தாங்க. நம்ம ஏற்காட்டில் மஞ்சக்குட்டை கிராமத்தில் வசிக்கிறவங்க தான் செல்லம்மா பாட்டி. இவங்க நாட்டுப்புற பாட்டு, கும்மி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடலுமே ரொம்ப சூப்பராக பாடுறாங்க. நமக்காக ஒரு சின்ன பாடலை பாடி காட்டியிருக்காங்க. வாங்க அந்த பாடலை கேட்டுட்டு வரலாம்.
2: இங்காருக்கு வச்ச ஒரு கருவாயலக்குமியலாம், அங்கே அந்தாருமகளோ அல்லாருமே முகத்தொம்பது எலக்குமியலாம், ஊருக்கு வச்சகாரு கருவாயலக்குமி எலாம், அங்கே உன்னாருவாய் என்னாருவாயலக்குமியலாம், இங்காருக்கு வச்ச ஒரு கருவாயலக்குமியலாம், அங்கே உன்னாருவாய் என்னாருவாயலக்குமியலாம், அங்கே அந்தாருமகளோ அல்லாருமே முகத்தொம்பது எலக்குமியலாம், அங்கே உன்னாருவாய் என்னாருவாயலக்குமியலாம், ஊருக்கு வெச்சகாரு கருவாயலக்குமி எலாம், அங்கு சந்தை நாங்கள் வெட்டி கட்டி எழக்குமி எழலாம், அங்கே சருக்காருக்கா போனாலுங்க எழக்குமி எழலாம், இந்த சருக்காருல உள்ளவிங்க எழக்குமி எழலாம், இங்கே தாந்த நல்ல மனசுன்னா எழக்குமி எழலாம், இங்கே குங்குமங்க வெட்டி கட்டி எழக்குமி எழலாம், நாங்கள் கொரட்டுக்கா போனாலுங்க எழக்குமி எழலாம், இந்த கொரட்டில் உள்ளவிங்க எழக்குமி எழலாம், இங்கே குழந்தோ நல்ல மனசுன்னா எழக்குமி எழலாம், அங்கே சந்தை நாங்கள் வெட்டி கட்டி எழக்குமி எழலாம், அங்கே சருக்காருக்கா போனாலுங்க எழக்குமி எழலாம்.
1: ரொம்ப அருமையாக, பொறுமையாக, ரொம்ப அழகாக இந்த பாடலை நமக்காக பாடி கொடுத்தாங்க செல்லம்மா பாட்டி. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலை எங்களுக்காக பாடி கொடுத்ததுக்காக. நேரிலே தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா உங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு.
2: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
1: நீயாவது ஒரு வேலைக்கு போலாம்ல.
2: எனக்கு இன்டர்வியூ போறதே பிடிக்காதுரா.
1: ஏண்டா?
2: இல்ல, நாலு பேர் கேள்வி கேட்கற மாதிரி நடந்து கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரா, அதான்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஒரு பறவையை பார்த்த உடனே அட இதோ இது ஒரு கொக்கு அப்படின்னு நினச்சிடுவோம். ஆனால் தண்ணீர் நிலைகளுக்கு பக்கத்தில் நம்ம கண்ணில் படக்கூடிய ஒவ்வொரு நீர்ப்பறவையுமே கொக்கு கிடையாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான நீர்ப்பறவையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் கிளாசி இபிஸ் அப்படின்றதுங்க. இது இபிஸ் மற்றும் ஸ்பான்பில் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நீர்ப்பறவை தான். இதோட அழகு கொஞ்சம் வித்தியாசமான வடிவத்தில் இருக்கும். அந்த வளைந்த வடிவம் தான் இதோட பேருக்கு பின்னாலேயும் ஒரு சுவாரஸ்யமான காரணமாக இருக்குங்க. கிளாசி இபிஸ்னோட அறிவியல் பேரில் இருக்கக்கூடிய பிளெக்காடிஸ் அப்படின்ற பேர் பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. அதே மாதிரி ஃபால்சினிலஸ் அப்படின்ற பகுதி லத்தீன் மொழியில் இருக்கக்கூடிய ஃபால்சிஸ் அப்படின்ற சொல்லோட தொடர்புடையதுங்க. அந்த ரெண்டு சொற்களுக்குமே முக்கியமான பொருள் அரிவாள் அல்லது சிக்கிள் அப்படின்றது தான். ஏன் இந்த பேர்? அதோட அழகோட தனித்துவமான வளைந்த வடிவத்தை பார்த்து தாங்க. ஒரு அரிவாள் எப்படி வளைஞ்சிருக்குமோ அதே மாதிரி இந்த பறவையோட அழகும் வளைஞ்சிருக்கும். இயற்கையில் ஒரு உயிரினத்துக்கு பேர் வைக்கும்போது கூட அதோட உடல் அமைப்பை வச்சு எவ்வளவு அழகாக கவனிச்சிருக்காங்க பாருங்களேன். கிளாசி பீஸ் ஒரு நீர்ப்பறவை. பொதுவாக நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள் போன்ற இடங்களோட தொடர்புடைய பறவையாக இதை பார்க்கலாம். இதோட உடல் தோற்றத்தில் இனப்பெருக்க கால பிளமேஜ் அதாவது பிரீடிங் பிளமேஜ் மற்றும் நான் பிரீடிங் பிளமேஜ் அப்படின்னு ரெண்டு விதமான தோற்றங்கள் குறிப்பிடப்படுதுங்க. இவ்வளவு பெரிய பேரை நினைவுல வைக்க கஷ்டமா இருக்கலாம். அதனால இப்போதைக்கு நம்ம மனசுல ஒரு விஷயம் மட்டும் வச்சுக்கலாம். வளைஞ்ச அழகு கொண்ட அழகான நீர்ப்பறவை. இந்த பறவைக்கு வரலாற்றிலையும் ஒரு சுவாரஸ்யமான பேர் இருக்கு. பிளாக் கேர்ள் இவ் அப்படின்ற பேர் தாங்க. நார்ஃப்லோக் பகுதியில 19 நூற்றாண்டோட தொடக்கம் வரையிலும் பயன்படுத்தப்பட்டதா தகவல்கள் சொல்லுதுங்க. இந்த பேரை எவ்வளோ நாள் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு பறவையை மக்கள் காலத்துக்கு காலம் எப்படி கவனிச்சு வெவ்வேறு பேர்களில் அழைச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு கிளாசி இபிஸ் ஒரு உதாரணம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதோட பாதுகாப்பு நிலை இப்போ லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதாவது தற்போதைய மதிப்பீட்டில் இது மிக அதிக ஆபத்தில் இருக்கக்கூடிய இனமாக வகைப்படுத்தப்படலை. ஆனால் அதுக்காக இயற்கை பாதுகாப்பு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. நம்ம எல்லாத்தையுமே பாதுகாக்கணும்.

0: இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
1: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான்.
2: Street fights, cricket, PUBG, tea kada, sneak outs and night rides.
1: இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: அடுத்து வருவது
2: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: நேர்களே, ஒரு தீவுல வாழக்கூடிய ஒரு சமூகத்தை பத்தி நினைச்சு பாருங்க. அவங்களுக்குன்னு தனி மொழி, தனித்துவமான கலாச்சாரம், தனி நம்பிக்கைகள், தனி வாழ்க்கை முறை. ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான தீவுகள் அப்படின்னா மெல்வில் மற்றும் பாத்தர்ஸ்ட். இந்த தீவுகளை தங்களோட பாரம்பரிய நிலமாக கொண்டவங்க தான் டிவி மக்கள். இந்த டிவி மக்களை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க வருண் தாங்க. நேர்களே, டிவி மக்களை துணுவிவி மக்கள் அப்படின்னுமே சொல்லுவாங்க. இன்னைக்கு இவங்களோட வரலாறு, மொழி, நம்பிக்கைகள் மற்றும் சமூக வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டிவி தீவுகள் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பிரதேசத்துல டார்வின் நகரத்திலிருந்து கடலுக்கு அந்த பக்கமா அமைஞ்சிருக்கு. முக்கியமா மெல்வில் மற்றும் பாத்தர்ஸ்ட் தீவுகள்ல டிவி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுமார் 2000 டிவி மக்கள் இந்த பகுதியில வாழ்ந்து வரதா சோர்ஸ் எல்லாமே சொல்லுதுங்க. டிவி மக்கள் இந்த தீவுகளில் சுமார் 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே குடியேறி இருக்கலாம் அப்படின்னுமே நம்பப்படுது. அவங்க நீண்ட காலம் ஒப்பீட்டளவில் தனிமையில் வளர்ந்ததுனால அவங்களுக்குன்னு தனித்துவமான கலாச்சாரமும் சமூக அமைப்பும் உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்களோட பாரம்பரிய கதைகளில் முடங்களா அப்படின்ற வயதான பார்வையற்ற பெண் டிவி தீவுகளை உருவாக்குனதா ஒரு முக்கியமான கதை சொல்லப்படுது. இந்த கதையில கடல், நிலம், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் எல்லாமே அவங்களோட சமூகத்தோட தோற்றத்தோட இணைக்கப்பட்டிருக்குங்க. டிவி மக்களோட மிக முக்கியமான அடையாளங்கள்ல ஒண்ணு அவங்களோட மொழிதான், டிவி மொழி. ஆஸ்திரேலியாவோட பிற பழங்குடி மொழிகளோட வெளிப்படையான மரபணு தொடர்பு இல்லாத ஒரு மொழி தனிமைப்படுத்தப்பட்ட மொழியா குறிப்பிடப்படுதுங்க இவங்களோட மொழி. அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பேசப்படக்கூடிய பல பழங்குடி மொழிகள்லேருந்து தனித்துவமாக வளர்ந்த மொழி இந்த மொழி. இன்னைக்கு காலத்தில் டிவி மக்கள் டிவி மொழியோட ஆங்கிலத்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஒரு மொழி அப்படின்றது வெறும் பேசுவதற்கான கருவி மட்டும் இல்லைங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சமூகத்தோட நினைவுகள், கதைகள், இயற்கை பற்றிய அறிவு, நம்பிக்கைகள் அப்படின்னு பல தலைமுறைகளோட அனுபவங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் டிவி மொழியோட தனித்துவம் அவங்களோட கலாச்சார அடையாளத்தோட நெருக்கமாக இணைஞ்சிருக்குங்க. டிவி சமூகத்தில் உறவு முறை மற்றும் திருமணம் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு. அவங்களோட சமூக அமைப்பு தாய்வழி வம்சாவளியை அடிப்படையாக கொண்டது. அவங்க தங்களோட உறவு குழுக்களை ஸ்கின் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஒருத்தரோட சமூக உறவுகள், குடும்பம் மற்றும் திருமண அமைப்பு, இது எல்லாமே அவங்களோட சமூக வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. பாரம்பரியமாக திருமணம் அப்படின்றது தனிப்பட்ட உறவு மட்டும் இல்லாமல் சமூக மற்றும் பொருளாதார வாழ்க்கையோட தொடர்புடையதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உணவு சேகரிக்கிறதுல அனுபவம் கொண்ட வயதான பெண்களுக்கு சமூகத்தில் முக்கியமான இடம் இருந்ததா சில விஷயங்கள் குறிப்பிடுதுங்க. இளம் பெண்கள் அவங்கள்கிட்ட இருந்து உணவு சேகரிக்கும் திறன்களை கற்றுக்கிட்டாங்களா? தீவுகளில் வாழ்க்கை, தனித்துவமான மொழி, தலைமுறைகள் கடந்து வந்த நம்பிக்கைகள், உறவு முறை, கலை மற்றும் இசை, இது எல்லாமே சேர்ந்துதான் டிவி மக்களோட அடையாளத்தை உருவாக்கி இருக்கு. ஒரு சமூகத்தோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. அப்படி இன்னைக்கு ஒருத்தருடைய, ஒரு சிறுவருடைய கதையும் அவங்க பெற்றோருடைய கதையும் தான் நான் சொல்ல போகிறேன். நேபாளத்தையே புரட்டி போட்ட அந்த பனிச்சரிவு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை தொடர்ந்து ஏற்பட்ட அந்த வெள்ளத்தால் கிட்டத்தட்ட 1300 வெளிநாட்டினர் உட்பட நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இன்னும் காணவில்லை. ஸோ பல கிராமங்கள் வெள்ளத்தால் அடியோடு அடித்து செல்லப்பட்டதை நம்ம வந்து மறக்க முடியாது. அந்த ஒரு நிகழ்வு இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஏன்னா எல்லா ஊரில் இருந்தும் அங்கே வந்து சுற்றுலாவுக்கும் சரி, இல்லை ஒரு வேலைக்காகவும் சரி, அங்கே வந்து தங்கியிருந்தாங்க, ஒரு சுற்றுலாவுக்காக அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருந்தாங்க. ஸோ அந்த வெள்ளத்தில் பல பேர் இறந்துட்டாங்க, பல பேர் காணாமல் போயிட்டாங்க. இன்னும் அவங்களுடைய அந்த நிலைமை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாமல் கூட இருக்குது. ஸோ இதே வெள்ளத்தில் ஒரு 12 சிறுவன் செரிங் அப்படின்றவங்க வந்து பெற்றோரோட அடித்து செல்லப்படுறாங்க. பாருங்கள், அப்பா அம்மாவும் அடிச்சுட்டு போகிறாங்க இந்த வெள்ளத்தில், பையனும் அடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பையன் மட்டும் எப்படின்னு தெரியல, ஆனால் உயிர் தப்பிச்சுக்கிட்டாங்க. 26 கடந்த மாதம் திபெத் நேபாளம் இந்த எல்லை இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த எல்லையில் இருக்கக்கூடிய ரசுவாவில் ஏற்பட்ட அந்த திடீர் வெள்ளத்தால் நிறைய பேர் வந்து இடம்பெயர்ந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த மாதிரி இந்த சின்ன தம்பியும் காத்மாண்டுவில் இருக்கக்கூடிய தன்னுடைய பாட்டி மிங்மர் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஆனால் இவங்களுடைய தாய் தந்தை இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆனாங்க அப்படின்றதே வந்து தெரியாத ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வரர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்பதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862. அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வர போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோஷியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்கு தான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊர் சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி நேபாளம் அந்த வெள்ளம் அதனால் பாதிக்கப்பட்ட 1000 மக்கள், ஸோ இந்த ஒரு நியூஸ் இந்தியா மட்டும் இல்லைங்க, உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு செய்தி. செய்தியாக மட்டும் இதை பார்க்க முடியாது, பெரிய வேதனையாகவும் பார்க்கணும். ஸோ அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி, ஸோ அவங்களோட ஒரு கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு 12 வயது சிறுவன் செரிங், அவங்க பெற்றோரோட அந்த வெள்ளத்தில் வந்து அடிச்சுட்டு போகிறாரு. ஆனால் அந்த சிறுவன் மட்டும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயமாக உயிர் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா எதிர்பாராத விதமாக அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இப்படி தான் அடிச்சுட்டு போயிட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது அவங்களுடைய அந்த பையனுக்கு வந்து சொல்லப்படாமலே இருக்குது. அந்த சின்ன தம்பி, 12 வயது சின்ன தம்பி சிரிங்கோட அம்மா கம்மி, அப்பா பர்சாங், இவங்க ரெண்டு பேரும் அந்த வெள்ளத்தில் இறந்துடுறாங்க அடிச்சுட்டு போயிட்டு. இது அவருக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட அந்த பெரியவங்க, அதாவது அவங்களுடைய தாத்தா பாட்டி, அதாவது அந்த சிரிங் அந்த சிறுவரை பார்த்துட்டு இருக்கிறது அவங்க தாத்தா தான், தாத்தா பாட்டி தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு காட்டில் மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி அவரை வந்து சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க. வெள்ளத்தில் சாலைகள் அழிக்கப்பட்டதுனால அவங்க திரும்பி வர்றதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்க திரும்ப வர்றதுக்கு சில ஆண்டுகள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. இல்லைன்னா கேட்டுகிட்டே இருப்பார் இல்லைங்களா, எப்போ வராங்க எப்போ வராங்க அப்படின்னு. ஸோ அதனால் இன்னும் 2 வருஷம் கழித்து வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரோடெலாம் இல்லாதனால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள் இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.
4: அருமையான பாடலை தொடர்ந்து நாகராஜ் பேசிட்டு இருக்காங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நேபாளம் வெள்ளம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட 1300 மேற்பட்ட நபர்கள், மனிதர்கள் இறந்துருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் அடக்கம். அந்த நேபாளத்தை சேர்ந்தவங்க மட்டுமே இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருந்த கிராம மக்களும் இறந்தாங்க. அதே நேரத்தில் டூருக்காக டூரிஸ்டாக அங்கே போனவங்க, அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தவங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 1300 மேற்பட்டவங்க இறந்துருக்கிறாங்க. 1000 என்ன ஆனாங்க அப்படின்றதே தெரியாத ஒரு நிலை. நம்ம வந்து எல்லாருமே அதை கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு சிறுவன், அதுக்கப்புறம் அவங்களுடைய தாய் தந்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த சிறுவன் சின்ன தம்பி செரிங், அவர் வந்து அதிலிருந்து மீண்டு தப்பிச்சுக்கிட்டார். ஆனால் அவங்களுடைய அம்மா, அதற்கப்புறம் அப்பா, 2 வந்து அந்த வெள்ளத்தில் இறந்துருக்கிறாங்க. ஸோ அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வெள்ளத்தில் அந்த ரோடெல்லாம் வந்து அடிச்சிட்டு போயிருச்சு இல்லை. ஸோ அந்த ரோடெல்லாம் இல்லாதனால அவங்க திரும்பி வர்றதுக்கு சில ஆண்டுகள் ஆகலாம், ஃபாரஸ்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சின்ன தம்பி, அந்த சிறுவன் திரும்ப வருவாங்க அப்படின்னு காத்துட்ருக்குறாங்க. அதாவது அவங்க வரத்துக்கு ஒரு வருடம் இல்லாததற்கு மேற்பட்ட வருடங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய தாத்தா பாட்டி. நினச்சி பாருங்கள், என்றைக்கா இருந்தாலும் வந்துடுவாங்க. இப்போ உறவினர்கள்லாம் இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அழுகும்போது இவரும் வந்து கேட்டிருப்பார், ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவாங்க, சேஃபாக தான் இருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. காட்டுக்குள்ளார மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்களும் இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. செரிங்கோட சகோதரி மிங்மர், அவங்களுக்கு வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது தெரியும். இந்த ஒரு விஷயம், அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து இல்லை அப்படின்றது வந்து தெரியும். ஆனாலும் செரிங் வந்து அப்படி இல்லை, திரும்ப வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாரு. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா உங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காரு?
2: வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காரு ரமேஷ்.
1: நீயாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல.
2: எனக்கு இன்டர்வியூ போறதே பிடிக்காதுரா.
1: ஏண்டா?
2: இல்ல, நாலு பேர் கேள்வி கேட்கற மாதிரி நடந்த கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரா? அதான்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ஒரு 12 வயது தம்பி, அவருடைய அம்மா அப்பா அந்த நேபாள வெள்ளத்தில் மாட்டிக்கிறாங்க. அதில் அவங்க அம்மா அப்பா இறந்துடுறாங்க, அந்த தம்பி மட்டும் பிழைக்கிறாரு. அப்போ அவருடைய தாத்தா பாட்டி உறவினர்கள் எல்லாருமே அந்த அம்மா அப்பா இறந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாமல் அவங்க வந்து ஒரு இடத்துல மாட்டியிருக்கிறாங்க. ஸோ திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் எங்கே அப்படின்னா நேபாளம். ஸோ அதுதான் அவங்களுடைய நேட்டிவ், அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அந்த பையன் எப்பயாச்சும் தன்னுடைய அம்மா அப்பா திரும்ப வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய தாத்தா பாட்டி உறவினர்கள் எல்லாருமே இன்னும் ஒரு வருஷத்தில் அந்த ஃபாரஸ்ட்லேருந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அவங்க உறவினர்கள்லாம் கூட அதே ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசுவா அப்படின்ற இடம் தான் அந்த இடம் நேபாளத்தில். அங்கே அந்த வீடுகளை இழந்த கிட்டத்தட்ட ஒரு 520 பேர் அந்த காட்மாண்டுவில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த ஒரு இடத்துல அங்கே ஒரு மடத்தில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 500 பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமானவங்க இங்கே இருக்கிறவங்க மற்றவங்களுடைய அவங்களுடைய அந்த விஷயங்கள், இப்போ இழந்தது ஒரு வீடாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், தன்னுடைய நெருக்கமானவர்களாக இருக்கலாம். ஸோ அந்த துக்கத்தெல்லாம் அங்கே இருக்க சக பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட பகிர்ந்துருக்கிறாங்க. மாற்றி மாற்றி அவங்களுடைய துக்கத்தை பகிர்ந்துக்கிட்டு அந்த ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அதே மாதிரி முதியவர்கள் எல்லாருமே ஒன்றா அமர்ந்து அவங்க இழந்ததை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே இடத்துல சமையல் நிறையா வச்சு உணவு தயாரித்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. தானியங்கள், காய்கறிகள், பொருட்கள், பெட்டிகள், பாட்டில்கள், தண்ணீர் அப்படின்னு எல்லாருமே வந்து பகிர்ந்து அங்கே வந்து பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி அந்த சிறுவனுடைய அப்பா அம்மா கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த வீட்டில் வச்சுட்டு வந்தாங்க. தொடர்ந்து இவனுடைய கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஷியாம் பகதூர் தமாங் தன்னோட மனைவி குழந்தைகளோட கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வராரு. வெள்ளத்தில் சகோதரர்கள், உறவினர்கள் எல்லாமே அந்த வீடுகளை இழந்து காத்மாண்டு மடத்தில் வசிக்கிற ஷியாம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஆகஸ்ட் 26 அவரோட கிராமத்தை நோக்கி அந்த பயணம் செஞ்சிட்ருக்க போது திடீர்னு அந்த வெள்ளம் வரதையும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் இவருக்கு தகவல் வருது. மோட்டார் சைக்கிளை நிறுத்திட்டு கிராமத்தை நோக்கி ஓடுறாரு. அவர் ஓடுறதுக்குள்ளே எல்லாருமே அந்த வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு வந்து போகிறாங்க. அப்போ அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய மடத்தில் தன்னார்வலராக இன்றைக்கி அவர் வந்து இருக்கிறாரு. அவரோட குடும்பத்தில் 50 பேரை இழந்திருக்கிறாருங்க ஷியாம். அவர் கிராமத்தில் கிட்டத்தட்ட 43 வீடுகள் வந்து இருந்திருக்கு. ஆனால் குடும்பங்கள், தந்தைகள், சகோதரர்கள், மாமாக்கள், அத்தைகள், உறவினர்கள், மாமியார் அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த வெள்ளத்தில் இறந்திருக்காரு ஷியாம் அப்படின்ற ஒருத்தர். வெள்ளம் வந்துறப்ப அந்த புஜிங் அப்படின்ற ஒரு வீட்டில் வந்து இருந்திருக்கிறாரு. கிராமத்தில் மின்சாரம், மொபைல் நெட்ஒர்க் இல்லாதனால அவரால் கிராமத்தில் இருக்கவங்கள தொடர்பு கூட கொள்ள முடியல. ஆனால் அவருடைய உறவினர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காத்திருக்கிறாரு. ஆனால் யாரையுமே தொடர்பு கொள்ள முடியலைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அதே இடத்துல வாழ்ந்த இன்னொருத்தரும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நிகழ்வு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரும் கஷ்டத்தை கொடுத்த ஒரு விஷயமாக வந்து இருந்தது. எண்ணிலடங்கானவர்கள், கிட்டத்தட்ட 1300 பேர் இறந்துருக்கிறாங்க. ஸோ அவங்க சுற்றிலும் இருக்கிற குடும்பங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த கதை மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும். மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.